நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சகாண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 26 2026 ஜூன் மாதம் 16 இன்று செவ்வாய்க்கிழமை. ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. தொடர்வது மங்கள இசை.

0: இன்றைய நாளொரு குரல். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது. செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறளுக்கான விளக்கம், உச்ச காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிக பெரியதாகும்.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: கோரி
1: மேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூரு, அரியூரு, பங்கூரு
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
8: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
11: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா.

0: தத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: எஃப்எம் ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
7: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
8: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பொன்னங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் பங்கேற்போர். காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் தொடர்ச்சி வாசிப்பவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சியில் மன வாழ்க்கை இன்பமாய் இருக்க குறித்த புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பாம்பு கடி மற்றும் தேல்கடி குறித்து விளக்கம் அளிக்கின்ற

புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களை, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோ. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கேட் செட் கோ.

பகல் 11:02 மெலடி மேஜிக் 12:02 வரலாற்றில் இன்று 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநர் ஹத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. பகல் 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே. சட்டம் அறிவும் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தே. 2:15 காலத்தை வென்ற கானங்கள்.

பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர், ரீஜனல் அண்ட் லோக்கல் அனஸ்தேசியா குறித்த விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலை ஓட்டு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ்.

மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் வனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்து தெய்வானம் 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம்.

சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோரின் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். பன்னிரண்டு 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவும் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்த். 2:15 என்றும் இணைவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டி என் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை. 4 மணிக்கு பூந்தளிர் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை சேட்டா ஆனந்த். திரைக்கதை வசனம் துறையூர் கே மூர்த்தி. இயக்கம் தேவராஜ் முகுந்த். 5 மணிக்கு பொன்மலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரையிசை. 6:20 முதல் 6:50 மனோரஞ்சிதம். 6:50 திரையிசை. 7:00 முதல் 7:15 திரையிசை. உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திர வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப வினோத் அவர்களுடன் நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி எனப்படும். 8:00 முதல் 8:55 தரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:25 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களின் ஆகாஷவாணி புதுடெல்லி செய்தி பிரிவு ஒளிபரப்பில் நிகழ்ச்சியின் ஒளிபரப்பு. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

நேயர்களே, 1215 கிலோஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகரவுலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தரும். 8:45 வலம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. மனவலிக்கு வித்திடும் யோகா நேர்முகம் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுநர் ஆர் பிரேமலதா அவர்கள். 9:00 அரங்கிசை திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்கள் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்களின் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்களின் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். 12:00 அழியா சின்னம் அரிக்கமேடு சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பம்பாய் சகோதரிகளின்

0: நேரம் காலை 6 மணி, பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிக தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்து அளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்தில் பிறந்து விட்டுமானால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள்.

இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளீட்ட வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும், அதிலே போய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்கிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்வார்கள். அப்படி வாழ்க்கை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும், அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்துகின்ற நெறியில் இல்லறை என்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை, மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழ்கின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்வார், விருந்தோம்பல் என்று சொல்லி விருந்து புறத்தான் தான் உண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள் பங்காளிகள் இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள். அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு பெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தின் வழி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பெற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதை தான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார், ஈதலறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும் காதலர் இருவன்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 6:15:18 தொடர்வது தெய்வீகராகும்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீகராகும் நேரம். 6:18:54. பாடல் விமலா, டிட்யூட் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தெய்வீக ராகம் நீரும் 6:22:36. பாடல் கேட்கலாம் தேரர் தூர் தாஜுதீன் குரலில்.

ரெயின்போ புதுவை 102.8 இதழ் தெய்வீக ராகம். நேரம் 6:28. எட்டு நொடிகள். இனி கேட்கலாம் மகாநதி சோபனா குரலில் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் இரண்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்த முத்து காலையிலேயே நம்மளை பார்க்க வந்துருவாப்புல, இன்னும் காணுமே. சரி, அவர் வீட்டுக்கு போய் நாம் பார்ப்போம் இன்றைக்கி. வீடு வந்து போச்சு. ஆள் உள்ளே தான் இருப்பார் போல இருக்கு. வண்டி வெளியில் நிற்கிது. போய் காலிங் பெல் அமுக்குவோம். கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: யார்?
2: கண்ணு வர ஒரு இதாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது.
1: யார் நிற்கிறது?
2: இரு, கண்ணு ரொம்ப.
0: கருத்தமுத்து, கதவை தரப்பா.
1: யார்? காத்தமுத்து குரல் கேக்குது.
0: ஆமாப்பா, காத்தமுத்து தான். கதவை தரப்பா.
1: இதோ வரேன் காத்தமுத்த. வாப்பா.
0: என்னப்பா காலையிலேயே கண்ணை கசக்கிட்டு நிக்கிற?
1: ஆமா காத்தமுத்த, ரெண்டு நாளாக ஒரே கண்ணு எரிச்சலா இருக்குது. கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி இருக்குதா?
0: சரி, டாக்டர்கிட்ட போனியா?
1: போனேன் காத்தமுத்த. ஏதோ சொட்டு மருந்து அப்புறம் உள்ளுக்கு மாத்திரை கொடுத்தாரு, அதான் போட்டு உட்காந்து எங்கேயும் வெளியே போக முடியலப்பா. கண்ணு வர எரிச்சலா, தூரத்துல இருந்து வரவங்க போறவங்க எதுவுமே தெரிய மாட்டுதுப்பா.
0: கருத்தமுத்த, இந்த கண்ணு எரிச்சல், கண்ணில் கட்டி வர்றது, கண்ணில் தண்ணி வடிகிறது, இதுக்கெல்லாம் நீ ஆங்கில மருந்து போடுறத நான் தப்பு

0: மாட்டேன், அது தாராளமாக செய்யு. ஆனால் அதே நேரத்தில் நாம் உணவில் ஒரு கீரையை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கண் எரிச்சல், கண் மங்களாக தெரியறது, கண்ணில் தண்ணி வடிகிறது, இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்பா.
1: கதை முத, அது என்ன கீரை பாத?
0: பொன்னாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குப்பா.
1: ஆமா, பொன்னாங்கண்ணி கீரை.
0: இப்போ பொண்ணுனா தங்கம், தங்கம்னா ஒரு விலை மதிக்கக்கூடியது தானே.
1: ஆமா,
0: நம்ம எல்லாரும் தங்கம் நமக்கு கிடைக்காதா, நமக்கு கிடைக்காதான்னு எங்கிட்டு தானே இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு மிக்கது தங்கம்.
1: ஆமா,
0: அதை பொண்ணுன்னு சொல்றோம். இந்த கண்ணு பிரச்சனைக்கு பொண்ணை போன்றதான், அதனால தான் பொன்னாங்கண்ணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
1: காத்தமுத்த, கரெக்டா நீ சொல்றப்பா.
0: இந்த கீரை கண்ணு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்னு அந்த காலத்திலேருந்தே நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நாமளும் இந்த கீரையை சாப்பிட்டோம்னா நல்லதுப்பா நமக்கு.
1: காத்தமுத்த, இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தப்பா.
0: பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வா, கண்ணு பாரு அப்படியே பளிச்சுன்னு தெரியும்.
1: அப்படியா சொல்றா?
0: ஆமா, பொண்ண மாதிரி அப்படியே கண்ணு
1: மின்னும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரைக்கு எங்கே போகிறது?
0: எப்பா இதெல்லாம் சாகுபடி நாமளே பண்ணலாம்ப்பா. எப்பா நீ எல்லா கீரையும் சாகுபடி பண்ணிட்ட.
1: ஆமாம், ஆனால்
0: பொன்னாங்கண்ணி இன்னும் பண்ணலை.
1: சரி சரி சரி,
0: அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நீ சாகுபடி பண்ணு.
1: சரி காத்தமுத்த,
0: நல்ல வருமானம் தரக்கூடியதுப்பா பொன்னாங்கண்ணி கீரை. தாராளமாக சாகுபடி செய்யலாம்.
1: சரி, அப்போ கொள்ளையில் ஒரு 6 ஏக்கர் இருக்குது, அதில் பொன்னாங்கண்ணி கீரை விதைச்சிடுவான். காத்தமுத்த, இப்ப நான் உன்னை நிக்க வச்சு பேசிக்கிறேன் பேர. இப்படியா திண்ணில உக்காரப்பா, அப்படி இப்படி உக்கார உக்கார.
0: சரிப்பா சரிப்பா, உட்காரம்ப்பா.
1: காத்தமுத்தா, இந்த கரும்பு ஜூஸ் குடிப்பா.
0: கொண்டப்பா கொண்டப்பா, கரும்பு ஜூஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. கொண்டப்பா குடிக்கிறேன்.
1: குடி குடி குடி,
0: நல்லா இருக்குப்பா. எப்படி காலையிலேயே தயார் பண்ணியா?
1: நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பு தான்ப்பா.
0: நல்லா தித்திப்பா இருக்குதுப்பா.
1: காத்தமுத்தா, பொன்னாங்கண்ணிக்கிற சாகுபடி செய்யலாம்னு சொல்றா, அது எப்படி பண்றது, அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா.
0: இப்போ பொன்னாங்கண்ணி கீரை இந்தியா முழுவதும் காணப்படக்கூடிய ஒரு படர் பூண்டு வகையை சார்ந்த ஒரு கீரை. எதிர் அடுக்குகளில் சற்று நீண்ட சிறு இலைகளை கொண்ட, தரையோடு அப்படியே ஒரு 5 சென்டிமீட்டர் தான் அந்த உயரத்துக்கு அப்படியே படர்ந்து வளரக்கூடிய செடியினம் இது. பொன்னாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பூ பூக்கும்பா. இதில் வந்து 2 பொன்னாங்கண்ணி இருக்கு. ஒன்று வந்து சீம பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நாட்டு பொன்னாங்கண்ணிம்பாங்க.
1: ஓ, இதில் 2 வகை இருக்குது.
0: ஆமாப்பா, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம அறுத்து விட்டு மறுபடி துளிர்த்து வர மாதிரியும் பண்ண முடியும். அதனால் ஆண்டு முழுவதும் இதை பயிர் செய்யலாம்.
1: பொன்னாங்கண்ணி கீரை பயிரிடக்கூடிய ஏத்த பருவம் எது காதமுத்த?
0: சித்திர ஆடி மார்கழி மாசிப்பட்டம்.
1: ஓ காதமுத்த, நீ சொன்ன மாசத்துல பயிரிடலாம்.
0: ஆமாப்பா, நல்ல மண்ணு, சற்றே அமிலத்தன்மை கொண்ட அந்த இருபாடு மண்ணு.
1: ஓ,
0: அப்புறம் செம்மண் நிலம். ஓ, நிலம் தான் செம்மண் நிலம் தானே அதிகம்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: இது கீரை சாகுபடிக்கு ஏத்ததுப்பா. இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கும் ஏத்த மண்ணு.
1: காதமுத்த, பொன்னாங்கண்ணி பயிரிடுறதுக்கான விதை அளவு எவ்வளவு, நிலத்தை எப்படி உழறது, அடி உரம்லாம் எது இதெல்லாம் போடலாம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லு காதமுத்து.
0: கருத்தமுத்து, 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படுது. நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழவு செய்யணும்பா. 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம். இதை நல்லா கலந்து மண்ணை பண்படுத்தணும்.
1: சரி,
0: தேவையான அளவு எருவும் போட்டுக்கலாம். பாத்திகள் அமைச்சு தான் நம்ம விதைகள் போடணும். விதை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மணலோட கலந்து பாத்திகள் மேலே தூவணும். அப்புறம் லேசாக மூடி விட்டுட்டு அப்புறம் வந்து நீர் பாய்ச்சணும். தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி பண்ணிடக்கூடாது, ஏன்னா விதை அப்படியே ஒரு சைடாக ஒதுங்கிடும். அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி பாய்ச்சறதுல கவனம் செலுத்தணும்.
1: சரி சரி சரி,
0: உயிர் தண்ணியே 3ஆம் நாள், அப்புறம் 4 நாளைக்கு 1 முறை தண்ணி பாய்ச்சணும்பா.
1: ஓ காதமுத்த, கீரை வளர்ந்து வரும்போது மேலூரம் என்ன கொடுக்கலாம்?
0: ஜீவாமிருத கரைசல். நீ தான் ஏற்கனவே தயார் பண்ணி ட்ரைனிங்லாம் வேற போயிட்டு வந்தியா?
1: ஆமாமா.
0: அதை 2 முறை
1: ஓ சரி
0: பாசன நீரில் கலந்து விட்டினா கீரைகள் நல்லா வளர்ச்சி இருக்கும், நல்லா பல பழன்னு பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி மின்னும்பா.
1: ஓ காதமுத்த, பொன்னாங்கண்ணி கீரையினுடைய வளர்ச்சி, பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது தென்படுமா, அறுவடை எப்படி, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: இந்த பொன்னாங்கண்ணி கீரையை விதைச்சி 1 வாரத்தில் அது முளைக்க ஆரம்பிச்சிரும்பா. அப்புறம் 15 நாள் கழித்து நம்ம களை எடுக்கணும். பயிருடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிர் இடைவெளியை நம்ம பராமரிக்கணும். ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா ஒன்று போட்டி போட்டுட்டு எல்லாமே வளராமல் போடும். பூச்சி தாக்குதல்னு அதிகமாக ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கிற மாதிரி தென்பட்டா இந்த நொச்சி, பரண்டை, சோத்து கத்தாழை இது 3ம் சமமாக எடுத்து அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியத்தில் கலந்து 1 நாள் வச்சிருந்து அதுலேருந்து 300 மில்லி அதை எடுத்து 10

0: தண்ணீரில் கலந்து நாம் இந்த செடிகள் மேலே நல்லா தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: ரசாயன உரத்தை பயன்படுத்த வேண்டாம். இந்த இயற்கை சார்ந்த முறையிலேயே நம்ம பூச்சிகளை விரட்டினோம்னா நமக்கு அறுவடையும் நல்லா இருக்கும். ஒரு ரசாயனம் கலக்காத ஒரு கீரைன்னா அது நல்ல கீரை தானே?
1: ஆமா,
0: அதனால தாராளமா நீ அந்த மாதிரி செய்யப்பா.
1: சரி சரி.
0: கீரை வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் உயரம், அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அறுவடை செய்யணும். தரையோடு இருக்கிற அந்த அடிப்பகுதி எல்லாம் விட்டுடலாம், அது திருப்பியும் நம்ம முளைச்சி அது வந்துடும்.
1: சரி சரி. காதுமுத்த, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில கண் எரிச்சல் குணமாகறது, கண்ணு நீர் வர்றத தடுக்கிறது, கண் பார்வை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன, இன்னும் வேற வேற நன்மைகள் எல்லாம் என்ன இருக்குப்பா?
0: கருத்தமுத்து, புரத சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் சி, இதெல்லாம் இந்த கீரையில இருக்குதுப்பா. உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் எரிச்சல், கண் மங்களா தெரியறது, கண் கட்டி, கண்ல நீரொடிதல், இந்த மாதிரி கண் நோய்கள் எல்லாம் குணமாக்கும் தன்மை கொண்டது. தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டோம்னா கண் பார்வை நல்லா தெரியும். பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு உப்பு இதெல்லாம் சேர்த்து சாதத்தோட நம்ம பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எடை குறையுமாப்பா. உடல் பருமன் உள்ளவங்க பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு உப்பு சேர்த்து அதை சாதத்தோட போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் எடை குறையுமா. அதனால தாராளமா அவங்களாம் செய்யலாம். எலும்புகள் நல்லா உறுதியா இருக்கும்பா. பற்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி அதோட கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூல நோய் படிப்படியா குணமாகும். ஏன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி.
1: ஓஹோ,
0: இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. இதெல்லாம் போக பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கூந்தல் நன்றாக வளர பொன்னாங்கண்ணி சாறை எடுத்து தேங்காய் எண்ணெயோட அதை சேர்த்து நல்லா காய்ச்சி அதை ஒரு தைலமா பயன்படுத்தினாங்கன்னா கூந்தல் நல்லா நீளமா வளரும்பா.
1: காதுமுத, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில இவ்வளவு மருத்துவ குணங்களை பத்தி நீ ஒரு சித்த டாக்டர் மாதிரி சொல்லிங்கிறப்பானே.
0: எப்பா, நான் தெரிஞ்சதா சொல்றேன்ப்பா. தொடர்ந்து ஒரு 2-3 நாள் சாப்பிடுப்பா, கண்ணு நல்லா குளிர்ச்சி ஆயிடும்.
1: இதோ இதோ மார்க்கெட்டுக்கு போயிட்டா பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடறேன்.
0: சரிப்பா, நான் கிளம்புறப்பா.
1: சரி காதுமுத்த,
0: போயிட்டு வரப்பா.
1: பார்த்து பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதுவரை பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்

0: புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைன்லேயே வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள்

0: அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர், பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 6:55:37 இனி கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
5: 1986 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபாலபுராவில் நடந்த இந்த நடைபயணத்தாலும் அதன் வெற்றியாலும் உத்வேகம் பெற்ற பானோட்டா கோல்யாலா கிராம மக்கள் தங்களின் சிரமதானம், அதாவது தன்னார்வ உழைப்பு மற்றும் தருண் பாரத் சங்கத்தின் தன்னார்வலர்களின் உதவியுடன் வறண்டு போன அருவாரி ஆற்றின் மூலம் ஒரு தடுப்பணையை கட்டினர். அதனைத் தொடர்ந்து அதன் நீர்ப்பிடிப்பு பகுதியில் இருந்த கிராமங்களிலும் ஆற்றின் கரையோரங்களில் இருந்த சிறிய மண் அணைகளையும் கட்டினர். இவற்றில் மிக பெரியது ஆரவள்ளி மலைகளில் அமைந்துள்ள

0: 244 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கான்கிரீட் அணையாகும். இறுதியாக அணைகளின் எண்ணிக்கை 375 எட்டிய போது 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வறண்டு கிடந்த ஆறு 1990 மீண்டும் ஓடத் தொடங்கியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றினை தாக்கல் செய்தனர். அதன் காரணமாக 1991 ஆரவள்ளி மலைத்தொடரில் சுரங்கப்பணிகள் தடை செய்யப்பட்டன. மே 92 சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு ஆரவள்ளி மலைப்பகுதியில் சுரங்கப்பணிகளை முற்றிலுமாக தடை செய்தது. மேலும் சதிஷ்கா சரணாலயத்தின் இடையக பகுதி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் இயங்கி வந்த 470 சுரங்கங்கள் மூடப்பட்டன. படிப்படியாக டிபிஎஸ் சரணாலயத்திற்குள் 115 மண் மற்றும் கான்கிரீட் கட்டமைப்புகளையும் இடையக மற்றும் சுற்றுப்புற மண்டலங்களில் 600 பிற கட்டமைப்புகளையும் கட்டியது. இந்த முயற்சிகள் விரைவில் பலனளித்தன. 1995 வாக்கில் ஆரௌரி ஒரு வற்றாத நதியாக மாறியது. இந்த நதிக்கு சர்வதேச நதி பரிசும் வழங்கப்பட்டது. ஏராளமான கிராமங்களில் வாழும் மக்களை கொண்ட சமூகங்களால் காடு வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சமூக வளங்களை பாதுகாப்பதற்காக கிராம சபைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அர்வாரி நதியின் தலைப்பகுதியில் உள்ள பானோடா கோல்யாலா கிராமத்திற்கு அருகில் 15 கிலோமீட்டர் பரப்பளப்பில் அமைந்துள்ள பைரோன் தேவ் லோக் வன்யஜீவ் அபியாரண்யா மக்கள் சரணாலயம் இதற்கு ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க உதாரணமாகும். 2001 நீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மையில் சமூக அடிப்படையிலான முயற்சிகளில் ராஜேந்திர சிங்கின் பணிக்காக சமூக தலைமைக்கான ரமோன் மக்சேசே விருது வழங்கப்பட்டது. 2005 கிராமப்புற மேம்பாட்டிற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான ஜம்லாலால் பஜாஜ் விருது வழங்கப்பட்டது. 2008 தி கார்டியன் அவரை பூமியை காப்பாற்றக்கூடிய 50 நபர்கள் பட்டியலில் சேர்த்தது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரான்ஸ் நாட்டின் எவ்வியான் நகரில் நடைபெறும் 52வது G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். G7 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் இந்தியா, பிரேசில், தென்கொரியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் தலைவர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட 11 துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும், உதான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எல்நினோ வெப்ப சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், காரிஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர தரைவழி தாக்கும் ஏவுகணையை ஒடிஷாவின் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக சோதனை நடத்தியதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் உள்ளிட்டோர் DRDO விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் 4வது மாதம் பூர்த்தியடைந்த கருவுற்ற தாய்மார்கள் இன்று புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் நடைபெறும் ஜன் கல்யாண் 2026 விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று

0: பதிவு செய்து கொண்டு பயன்பெறுமாறு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் திரு சத்யமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு வருகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. புதுவை புதுமை நேரம் 7:11. இனி கேட்கலாம்
2: நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மனவாழ்க்கை இன்பமாயிருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மன வாழ்க்கை இன்பமாய் இருக்க இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகள், ஏன்னா இளம் தம்பதிகளுக்கு நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அந்த காலம் மாதிரி இல்லை காலம். அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பம் அப்படின்னா தாத்தா பாட்டி மாமா அத்தை ஒரு ஃபேமிலி பெருசாக இருக்கும். இளம் தம்பதியினரிடையே ஏதாவது சின்ன பிணக்கு ஒரு விஷயம் இருந்ததுன்னா பெரியவங்க வந்து அதுக்கு வழிபடுத்துவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, ரெண்டு பேர் சேர்ந்து வாடுறதே இதுதான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இளம் தம்பதிகள்கிட்ட பல்வேறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து மன வாழ்க்கை இன்பமாக இருக்க இதுதான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள்லாம் உலகம் முழுக்க வந்துருச்சு. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அடிப்படையான விஷயங்கள் இளம் தம்பதியினர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்குறேன்.
2: குடும்பம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம சின்ன குடும்பம், அப்பா அம்மா குழந்தைங்க அவ்வளோதான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இந்த மாற்றத்தின் விளைவு என்னென்னா பல இடங்களில் சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைனா பலதரப்பட்ட மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. தாத்தா கிட்ட ஒரு அறிவுரை கேட்டுக்கலாம், இல்லை யாருக்காவது கொஞ்சம் பெரியவங்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கலாம். இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ எல்லா பிரச்சனைகளையுமே இந்த ரெண்டு தம்பதிகள் மட்டுமே சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிற வெற்றிடத்தை இப்போது இந்த தொழில்நுட்பங்கள் பல விதங்களில் பூர்த்தி செய்கிற மாதிரியான நிலைமைகள் வருது. இப்போ அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்ட பிறகு நம்ம எப்போ நினைச்சாலும் யார்கிட்ட வேணால் பேசலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எது சரி எது தவறுங்கிறது பிரித்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லை, அதுக்கான நேரமும் நமக்கு பல இடங்களில் இருக்கிறது. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சுனா அதுக்குள்ளே இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட பாஸ் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் வச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது பல இடங்களில் பல பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில்நுட்பமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தம்பதியர் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ எல்லாரும் ஏதாவதுனா நான் ஏதோ ஒரு உயர் தொழில்நுட்பத்தை சார்ந்து தான் நம்ம முடிவுகளோ இல்லை சில அறிவுரைகளோ இன்ஃபர்மேஷனோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது இந்த தொழில்நுட்பத்தின் தாக்கம் தம்பதியினரின் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த தொழில்நுட்பத்தோட ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷனுங்கிறது ரொம்பவே இருக்குது தம்பதியர் மத்தியில். நம்ம பல இடங்களில் இப்போ பிரச்சனையே எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கார் ஃபோன் கூட தான் இருக்கார், என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருங்கிறது. ஹஸ்பண்ட் சைட்லேருந்து பார்த்தா நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஒய்ஃப் வந்து டிவி பார்த்துனுக்குறாங்க, இல்லை ஃபோன் பார்த்துனுக்குறாங்க, ரீல்ஸ் பார்த்துனுக்குறாங்க, என்கிட்ட உரையாடலோ ஒரு நெருடலோ ஒரு நெருக்கமோ இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று இப்போ இந்த ரீல்ஸ் இதெல்லாம் வந்துடவே மக்கள் அதுக்கு மேலே ரொம்ப பட்டதெல்லாம் இருக்கிறதும் நிஜ வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதெல்லாமே சேர்த்து வாழ்க்கையில் தம்பதியர் மதியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னும் சப்சிக்வெண்ட் இதில் இன்னும் விரிவாக பேசலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
1: இப்போ அந்த காலத்தில் வந்து குடும்பம் அப்படின்னா நாலஞ்சு பிள்ளைங்களாவது குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. அப்போ வந்து பெற்றோர்கள் வளர்க்கும் போதே வந்து கண்டித்து வளர்ப்பாங்க, அடித்து வளர்ப்பாங்க, தவறு செஞ்சோம்னா அதுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய ரொம்ப செல்லமாக வளர்க்குறது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, தங்களுடைய வசதிக்கு மீறி தகுதிக்கு மீறி கூட பிள்ளைங்க கேட்டால் வாங்கி கொடுக்குற ஒரு சூழல், கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா பிள்ளை சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அப்படின்னு. அப்போ தோல்வி அப்படிங்கிற ஒரு இதே வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவிக்காத ஒரு குழந்தையாக வளர்கிறாங்க. அப்போ ஒரு இடத்து கல்யாணம் பண்ணி போகும்போது அங்கே இவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை அப்படி அந்த ஒரு சூழல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்களால் தாங்கிக்க முடியல. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது இவங்களுக்கு. ஆனால் நம்ம மாதிரி இருக்கவங்க பார்த்தோம்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை, இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, ஏற்றம் இறக்கம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வளர்ப்பே அது மாதிரி தோல்வியே இல்லாத ஒரு நிலையில் வளர்த்துறாங்க. இது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிடுது. அதுக்கு வந்து வேற மாதிரி முடிவுலாம் எடுக்கிறாங்க, பிரியறதுக்கும் ரெடி ஆகிடுறாங்க, அல்லது வந்து தவறான முடிவுக்கும் போகிறாங்க. இப்போ இதுலேருந்தெல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வளர்க்கும் போதே எப்படி வந்து சரி பண்ணி வளர்க்குறது? ஏன்னா ஒரு இளம் தம்பதியராக அவங்க போகிறதுக்கு முன்னாடி மனநிலையிலையும் மாற்றம் வேணும் இல்லையா, என்ன செய்யணும்?
2: நீங்கள் சொன்னது ஒரு ரொம்ப யதார்த்தமான கேள்வி. முன்னாடிலாம் ஒரு பொம்மைங்கிறதே ஒரு அரிதான விஷயம்தான். பிரியாணிங்கிறது ஒரு எப்பயாவது

0: எப்பயாவது ஒரு திருவிழாவுக்கோ ஏதோ ஒரு பெரிய விஷயம்னா தான் இது வந்து இப்போ டெய்லியே கிடைக்கிற மாதிரி ஆச்சு. இப்போ எதுவுமே ஒரு புதுமைங்கிறது இல்லை. இதெல்லாம் சமுதாயத்தில் பல மாற்றங்களை கொண்டு, நீங்க சொன்ன மாதிரி இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் அரிதானதுங்கிற மாதிரியே இல்லை. அதுக்காக வி ஹாவ் டு ஏர்ன் ஃபார் இட். நான் அதுக்காக வேலை செஞ்சு அதுக்காக வாங்கணும். இப்போ நான் சின்ன வயசில் முறுக்கு கிடைக்கணும்னா அதுக்காக மாவு சலிப்பாங்க, அதை கூட நான் உட்காந்துருக்கணும், மாவு அரைச்சின்னு வந்திருக்கணும். ஸோ அதுக்கான புரிதல் இருக்கும், அது எவ்வளோ கஷ்டமான வேலை, அது கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்படணும், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த மாதிரி புரிதல் இல்லை. ஏன்னா கடைக்கு போனால் வாங்கிக்கலாம் எல்லாத்தையுமே. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பல இடங்களில் பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்கிறதையும் இல்லை, இங்கே எது கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பல இளம் தம்பதியருக்கோ இல்லை வர யங்கர் ஜென்ரேஷனுக்கோ என்ன ஆகுதுன்னா, இந்த இல்லைங்கிற வார்த்தையை ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களை தள்ளி போடுறதுல கஷ்டங்கள் வருது. எதுனாலும் உடனே கிடைக்கணும்ன்றோம். நமக்கெல்லாம் ஒரு வண்டி கிடைக்கணும்னா நான் அதுக்காக பல நாள் எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சிருக்கணும். அவர் எப்போ கரெக்டுன்னு நினைக்கிறாரோ அப்போ தான் எனக்கு கிடைக்கும். நான் அது வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து தான் ஆகணும். இப்போ அந்த காத்திருப்புங்கிறது குழந்தைங்க மத்தியிலையோ இல்லை மற்றவங்க மத்தியிலையோ அது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எதுனாலும் நான் இப்போ கேட்டால் உடனே வந்துடணும். இப்போ இந்த பிளிங்கிட் கலாச்சாரமாக ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயம்னா நான் கேட்ட நாளைக்கு அடுத்து 10 நிமிஷத்தில் எனக்கு கையில் இருக்கணும், இல்லைனா என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது அதை. ஸோ அப்படிங்கிற போது இதே தான் இளம் தம்பதியர் மத்தியிலையும் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பல இடங்களில் பார்க்குறோம், இல்லை ஒய்ஃப் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னா நான் நைட்டு 12 மணிக்கு போய் பிரியாணி வாங்கி தரணும், அதுதான் ஒரு ஹஸ்பண்ட்கான அழகு. ஆனால் அது எந்த விதத்தில் சரிங்கிறதும் தெரியல. நினைச்சதெல்லாம் கிடைக்க போகிறதும் இல்லை, உடனே கிடைக்க போகிறதும் இல்லை. சில விஷயங்களுக்கு நம்ம காத்திருந்து தான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதை வளர்ப்புலேருந்தே சில இடங்களில் நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கும் பழகிக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்ம இல்லைன்னா அதை ஏற்றுக்கிற தன்மைகளும் குழந்தைங்களுக்கு வளர்த்து தான் ஆகணும். அப்போ தான் பிற்காலத்தில் இந்த ஊடல் கூடலில் பல நேரம் இப்போ வந்து சண்டையிலே தான் இருக்குது. ஸோ அந்த இதை குறைக்கணும்னா சில இடங்களில் இல்லைன்னா இல்லைங்கிறத ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை குழந்தைங்க மத்தியில் வளர்க்கணும். இது இல்லாததுக்கு காரணம் பிள்ளைங்க மத்தியில் நான் ஒரு விஷயம் கேட்குறேன்னா முன்னாடிலாம் நம்ம யோசிச்சிருப்போம், படித்தது என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த யோசிக்கிற திறமைங்கிறதே குறைஞ்சி போயிட்ட மாதிரி இருக்குது. ஏதாவதுனா உடனே நான் கூகுளில் பார்த்துக்கேன், ஃபோனில் எடுத்து இதை பார்த்துருவேன். இதில் பிரச்சனை என்னென்னா அதில் வர இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையாங்கிறது கூட தெரியாது. அதுதான் நிஜம் போல் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க.
1: இப்போ பாண்டிச்சேரியிலே ஒரு கலாச்சாரம் என்னென்னா, இளம் தம்பதியராக இருக்காங்க, நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9-10 மணிக்கு மேலே பீச்சுக்கு போகிறது, அது 1 மணி வரைக்கும் அப்படியே. அந்த காலத்தில் வந்து ராத்திரி ஆகிட்டாவே வெளியில் போகக்கூடாது. எவ்வளோ வந்து நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கி காலம் நிறைய மாற்றம் இருக்குது. ஆனால் இதை மாதிரி வந்து நைட்டில் வந்து வெளியில் போகும்போது வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. லைஃப்னால் ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கிறது தான் நம்ம பிறந்திருக்கோம். இதில் என்ன வந்து நீங்கள் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இப்போ இருக்கிறவங்கள்ட்டலாம் இல்லை. ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது. சமுதாயத்தோடு சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்தோம். சமுதாயம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் மீறுற ஒரு கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்குது. அது ஒரு ஆபத்தை நோக்கியும் போயிட்டுருக்குது. இதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: நைட் லைஃப்ங்கிறது இப்போ நிறையவே மாறிட்டு இருக்கு. சின்ன வயசில் அது பெரிய பிரச்சனை கிடையாது. யூஸ்வலாக அதை எப்படி நம்ம பிரதிபலிப்போனால், என்னோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறதோ இல்லை என்னோட ஃப்ரீடம், என்னோட இண்டிபெண்டன்ஸ், என்னால் எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாடாக அதை நான் நினச்சிக்கிறேன் நைட் லைஃப்ங்கிறது. நிஜம் என்னென்னா அது நம்மளோட உடல் ரீதியான பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, தன்னோட வாழ்க்கை முறையிலே பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. பேசிக்கலாக மனிதனுங்கிறவ காலையில் வேலை செஞ்சுட்டு நைட்டில் உறங்குறது, அதுதான் நம்மளோட உடம்புக்கு எல்லா மனசுக்கு அதுதான் கரெக்டுமே. சன்லைட்டை வச்சு தான் எல்லா ஹார்மோன் எப்படி செக்ரீட் ஆகணும், எத்தனை மணிக்கு செக்ரீட் ஆகணுங்கிறது எல்லாமே அதை வச்சு தான் இருக்குது. நம்ம இந்த தூக்கத்தை முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணாலே என்னாகன்னா மொத்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்குமே அது வழிவகுத்தான வகையாக இருக்கும். இன்னொன்று டயபெட்டிஸ் வர்றது, ஹைப்பர் டென்ஷன் வர்றது, இது எல்லாத்துக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பல இடங்களில் நம்ம வந்து இப்போது வர்ற ஜென்ரேஷன் வந்து எனக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு பல இடங்களில் சொல்கிறத பார்க்குறோம். அந்த மன அழுத்தத்திற்கான காரணமே இந்த நைட்டு தூக்கமின்மையாகவே இருக்கலாம். இந்த தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருக்கு. நைட்டில் கேம் ஆடுறது, ஃபோன் பார்க்கறது,
1: விடிய காலம் 3 மணி வரைக்கும் அந்த செல்ஃபோன் கூடயே விளையாண்டுட்டு 3 மணிக்கு மேலே தூங்குறது, காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறது.
0: இதை கேட்டாக்கா என் சுதந்திரம் பறி போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த தூக்கம் குறைபாடே மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எல்லா மாற்றங்களையும் கொண்டு வர்றதுக்கு இருக்கு. ஒன்ஸ் இந்த தூக்கம் குறைஞ்சிருச்சுனாலே நம்மளோட இம்யூனிட்டி குறைஞ்சிடும். இம்யூனிட்டி குறைஞ்சிட்டாலே பல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, நைட்டில் போய் நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த தூக்கத்தை நான் எப்படியும் காலையில காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். காலையில நான் தூங்குறேன்னா காலையில செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம்

0: எல்லாமே தள்ளி போக போகுது. இதேதான் இளம் தம்பதியர் மத்தியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இப்ப இளம் தம்பதியினர் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால அவங்க குழந்தை பெற்றுக்கிறது இதுலலாம் பிரச்சனைகள் வருது. நிறைய பேர் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைங்கிறாங்க. இப்போ அது அதிகமாயிட்டு வருது. செயற்கை கருவூட்டல் அதுக்கு போறது, ஏன்னா ஒரு காலத்துல வந்து கல்யாணம் ஆனா உடனே அடுத்த வருஷமா குழந்தை பெற்றுவாங்க. சர்வ சாதாரணமா இருந்த ஒரு விஷயம் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது, இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றுட்டாவே பெரிய சாதனை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த வாழ்க்கை முறை தான் முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம நைட்டு கண்ணு முடிச்சுட்டு கிடக்கிறது, நைட்லலாம் வேலை செஞ்சுட்டு கிடக்கிறது, ஒரு ஒருத்தவங்க வந்து வேற இடத்துல சந்திச்சுக்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ இளம் தம்பதியெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சுக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைன்னா இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அவங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க இப்போ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கெமிக்கல் இம்பேலன்ஸ் உடம்புல ஏற்படும் போது அது கருத்தரிக்கிறதுலயே பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் என்னதான் சார் சொல்றது அவங்களுக்கு?
0: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை முறை மாறினாலே அதோட இம்பாக்ட் எல்லாத்துலயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நைட்டு நான் சரியா தூங்கலன்னா அது என்னோட விந்து உற்பத்தியிலிருந்து, கருமுட்டை உற்பத்தியிலிருந்து, என் மனநல ஆரோக்கியத்திலிருந்து, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து, இது எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ரீசன்ட் பாஸ்டில் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பார்க்குறோம். இதனால தான் பிசிஓடி வருதுன்னு இல்லை, அதனோட பாதிப்புகள் அதிகமாகிறதுக்கு தூக்கமின்மையோ லைஃப் ஸ்டைல் தப்பாக இருக்கிறதுமே பெரிய காரணம்.
2: இதுவரை மன வாழ்க்கை இன்பமா இருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்

0: சார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறு தேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம்

0: ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவையின் 102.8 நேரம், 7:25:22. இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பாம்பு கடி மற்றும் தேள்கடி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாம்பு கடி மற்றும் தேள்கடி. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாம்பு கடி அல்லது தேள்கடி ஒருத்தருக்கு ஏற்பட்டா அவரு என்ன பண்ணணும், எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னென்ன சிம்டம்ஸ் அவருக்கு வரலாம், ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க எமர்ஜென்சில, அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். உலகத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாம்பு கடி தேள்கடி இந்தியாவில் ரொம்பவே அதிகம். நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப காமன். பாம்பு கடி இருக்குங்கிறது எப்படி தெரியும், ஷார்ப்பான பெயின் இருக்கும், பாம்பு இருக்கு அப்படின்னாலே பாம்பு கடி இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் தேள் கடிக்கும். அக்ரிகல்ச்சரல் ஒர்க்ல இருக்கவங்களுக்கு இந்த ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு. சோ பாம்பு கடி இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம், எல்லா பாம்பு கடியுமே விஷக்கடியா அப்படின்னு கேட்டா இல்ல, அதை முடிவு பண்ண வேண்டியது டாக்டர், நீங்களே வீட்டிலேயே வச்சு முடிவு பண்ணக்கூடாது. என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்டா சில பேருக்கு வந்து நியூரலஜிக்கல் சிம்டம்ஸ் இருக்கலாம், அவருக்கு கண் துறக்க கஷ்டமா இருக்கலாம், பேச்சு குளறல் இருக்கலாம், மூச்சு விட கஷ்டம் இருக்கலாம், கை கால்கள் அசைக்க முடியாம போகலாம், நிக்கவே கஷ்டம் கூட படலாம். சில பேருக்கு ரத்த கசிவு ஏற்படலாம், அது ஹீமோடாக்சிக் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. பற்கள்ல இருந்து ரத்த கசிவு, மூக்குல இருந்து ரத்த கசிவு, யூரின் போற வழியில இருந்து, மோஷன் போற வழியில இருந்து ரத்த கசிவு ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ஸ்னேக் பைட்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாம்பு கடி இருக்கு அப்படின்னாலே இமீடியட்டா 108 கால் பண்ணிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்றதுதான் சரியான வேலை. இப்போ நம்ம பாம்பு கடினு தெரிஞ்சிச்சு, ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பர் பண்ற வரைக்கும் என்ன பண்ணணும், மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆயிடும், இந்த ஒரு பதட்டத்திலே வந்து விஷம் வேகமா பரவ ஆரம்பிக்கும். நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, WHOங்கிற உலக சுகாதார ஆராய்ச்சி மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் அப்ரோச் சொல்றாங்க, RIGHT அப்ரோச். ஃபர்ஸ்ட் ரீஅஷூர், அவரை கொஞ்சம் காம் பண்ணிட்டு அவரை டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும். ரொம்ப டென்ஷன்ல இருந்தாலும் ஹார்ட் பீட்னு சொல்ற துடிப்பு அதிகமாகும். அதனால என்ன ஆகும்னா இந்த விஷயம் ஈஸியா பிளட்ல பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ முதல்ல அவரை ரீஷூர் பண்ணி ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். தென் இம்மோபிலைஸ். இப்ப கையிலயோ காலையோ பாம்பு கடிக்கு இருக்கு அப்படின்னா அந்த பகுதியை வந்து நம்ம பிராக்சர் ஏற்பட்டா எப்படி ஒரு ஸ்பிளிண்ட் போடுவோமோ, எது அவைலபிளா இருக்கும், ஒரு ஸ்கேலா இருக்கலாம், ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கலாம், ஒரு கொடையா இருக்கலாம், ஏதாவது வச்சு ஒரு சின்ன ஸ்பிளிண்ட் மட்டும் போட்டுட்டு அந்த பார்ட்டை மூவ் பண்ணலனாலே அந்த விஷயம் எளிதா பரவாம இருக்கிறது தடுக்க முடியும். ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் GHT, go to the hospital, tell the doctor your symptoms அப்படின்னு சொல்லுவாங்க. இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, டாக்டர் கிட்ட உங்க சிம்டம்ஸ் சொல்லுங்க அப்படின்னு.

0: இத்தனை மணிக்கு கடிச்சது, எந்த இடத்துல கடிச்சது, என்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை தான் நம்ம பண்ணணும். என்னென்ன பண்ணக்கூடாது, இதுல டோன்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம திரைப்படங்கள்னாலையும் நம்ம பொது புத்தியிலையும் நிறைய தப்பான பல பிம்பங்கள் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிளேடால அந்த இடத்துல அறுத்துட்டு ரத்தத்தை வெளியில விடுவாங்க, வாயை வச்சு அதை சக் பண்ணி அந்த பிளட் எடுக்கலான்னு பார்ப்பாங்க. இல்ல ஏதாவது லோக்கல் ரெமடிஸ் ஏதாவது கிரீமோ மஞ்சளோ இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இறுக்கமா ஒரு கயிறு எடுத்து அந்த காலில் கட்டவும் செய்வாங்க. டானிகெட் அப்ளிகேஷன் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ஏன்னா நீங்க இது ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் இல்லாம அதனாலையும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அவரை காம வச்சுட்டு அந்த எந்த இடத்துல கடிப்பட்டதோ அதை இம்மொபிலைஸ் பண்ணிட்டு உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் போனவாட்டி அவசர சிகிச்சையில் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் உள்ள வந்தவாட்டி அவரோட ஓவரால் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அவரோட வைட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கு, பல்ஸ் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அண்ட் அவருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நரம்பு பிரச்சனைகள் அந்த நியூரோடாக்சிக் சிம்டம்ஸ் இருக்கா, இல்ல ரத்த கசிவு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. சிம்டம்ஸ் இல்ல அப்படின்னா சில பேருக்கு வந்து பிளட் கோயாகுலேஷன் பாராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம் சொல்லிட்டு ரத்த டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட் வந்து கிளாட் ஆகுதா ஆகலையா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுல ஏதாவது ஒன்று அப்னார்மலா இருக்கு அப்படின்னா உடனடியாக அவருக்கு ஏஎஸ்வின்னு சொல்ற ஆன்டி ஸ்னேக் வெனம் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது மட்டும் தான் அவரோட உயிரை காக்கக்கூடிய மருத்துவம். இது வந்து அந்த விஷம் முறிவு மருந்து. இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அவைலபிளா இருக்கும். ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நீங்க அவரை ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த மருத்துவத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்னேக் பைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகும். இதை தாண்டி நியூரோடாக்சிக் ஸ்னேக் பைட் சொல்ற மூச்சு விட கஷ்டமா இருக்கவங்க, எச்சி முழுங்க முடியாது, நினைவு கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தேவைப்பட்ட வாய் வழியா செயற்கை சுவாசம் கொடுக்கப்படும். எண்டோட்ரக்கல் இன்டுபேஷன் பண்ணிட்டு வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணி செயற்கை வாசம் கொடுக்கப்படும். அவங்க மோஸ்ட்லி ஒரு ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணப்படுவாங்க. சில பேருக்கு ப்ளீடிங் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கப்படும். சில பேருக்கு கிட்னி பாதிப்புகள் ஏற்படலாம், அதுக்கு தேவைப்பட்ட டயாலிசிஸ் அந்த சப்போர்ட்டிவ் கேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து ரெக்கவர் ஆக நீங்க சில பேருக்கு இன்ஃபெக்ஷனும் லேட்டர் டெவலப் ஆகலாம், அந்த மாதிரி இருந்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்கான சிகிச்சைகள் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு அவர் ரெக்கவர் ஆயிட்டாருன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்னேக் பைட்ல என்ன அப்படின்னா, ஒரு பாம்பு கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவரை காம வச்சுட்டு இமீடியட்டா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணும். ரெண்டாவது ஸ்கார்பியன் ஸ்டிங், தேல்கடி. தேல்கடியில பலமான வலி அதிகமா இருக்கும், உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேல் கொட்டின இடத்து ஃபர்ஸ்ட் சோப் அண்ட் வாட்டர் வச்சு கிளீனா வாஷ் பண்ணிட்டு வலி அதிகமா இருக்குன்னா ஐஸ் மட்டும் வச்சுட்டு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. அவங்க பார்த்துட்டு உங்க சிம்டம்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அப்சர்வேஷன் பெயின் கில்லர் கொடுத்துட்டே டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து மிகவும் சீரியஸான பிரச்சனை கூட வரலாம், இருதயம் கூட செயல் எழுக்கிற வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ தேல்கடியும் ஈஸியாக எடுத்துக்கூடாது. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்சர்வ் பண்ணி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண மட்டும் தான் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணணும். அட்மிட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவர்களுக்கு தேவையான சில மாத்திரைகள் மருந்துகள்லாம் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேர் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பாம்புக்கடி மற்றும் தேள்கடி குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 லவ் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 7:31:45. தினம் தினம் ஒரு கேள்வி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படிங்கறதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கு இல்லையா? சோ ஆல்ரெடி வந்து ஆகாஷவாணி முகநூல் பக்கத்துல போயிட்டு போஸ்ட பாருங்க, போஸ்ட் பண்ணியாச்சு. சோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்டெமிஸ் திட்டம் என்பது என்ன?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட் 2.8. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி மறுபடியும் உங்களுக்காக, ஆட்டோமஸ் திட்டம் என்பது என்ன? ஆட்டோமஸ் திட்டம் என்பது என்ன உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல இன்னைக்கே வணக்கம் மக்களே போஸ்டர்ல போயிட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க.

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி
1: வருகிறார்கள்.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 இல் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு.

பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ஆட்டோமஸ் திட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருந்தா நிறைய பேர் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்தோனி ராஜ் சென்னையிலிருந்து, ரமணி வில்வம் செங்கல்பட்டிலிருந்து, சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா அஸ்வினி, ஆனந்த் மற்றும் ரமேஷ், புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, அன்புராணி சென்னையிலிருந்து, சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய் மீனாட்சி மதுரை மணிநகர்லிருந்து, ஹரிஹரன் பாபு முல்லக்காடு, ராமகிருஷ்ணன் குழுமை கொண்டான்லிருந்து, புலுவப்பாளையத்திலிருந்து அனந்தமுருகன், பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து, புதுச்சேரி கோவிந்தப்பேட்டிலிருந்து வீரமணி பாலன், லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி கோவிலிருந்து, வேலுமணி தனலட்சுமி பெங்களூர்லிருந்து, கொடிக்கல் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீத், இவங்க எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொன்னாங்க. எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லலாம். அந்த கரெக்ட் ஆன்சர், ஆட்டோமஸ் திட்டம் என்பது நாசாவின் தலைமையிலான ஒரு லட்சிய நிலவு ஆய்வு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்போலோ திட்டத்திற்கு பிறகு முதல் முறையாக மனிதர்களை, குறிப்பாக முதல் பெண், முதல் நபரை நிலவின் தென் துருவத்தில் இறக்கி அங்கு நிரந்தரமான மனித குடியிருப்புகளை நிறுவி செவ்வாய் கிரக பயணத்திற்கு தயார் செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கு. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரியில் பிரதமரின் இலவச சூரிய மின்னொளி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் மின்துறை சார்பில் நடைபெறுவதாகவும், பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்றும் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு கனியமுதன் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர், இம்முகாமில் தகுதியுள்ள நுகர்வோர் இத்திட்டம் குறித்த தகவல்களை பெறவும், வீட்டின் மேற்கூறையில் சூரிய மின்ஒளி மின்சக்தி சோலார் பிவி அமைப்புகளை நிறுவுவதற்கும் அங்கேயே பதிவு செய்ய முடியும் என்றும், இத்திட்டத்தின் கீழ் 1 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தியை நிறுவுவதற்கு நுகர்வோர் மத்திய அரசிடமிருந்து 30,000 ரூபாயும் புதுச்சேரி மாநில அரசிடமிருந்து 10,000 ரூபாயும் மானியமாக பெறலாம். தகுதியுடைய நுகர்வோர்கள் விண்ணப்பத்தை நேரடியாக பெற்று பயன்பெறும் வகையில் புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் இன்று காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை விழிப்புணர்வு மற்றும் பதிவு முகாம் நடைபெறுவதாகவும், மேலும் விவரம் வேண்டுவோர் 9489308033 அல்லது 9489808034 ஆகிய கைபேசி எண்கள் மற்றும் ee2pet@py.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று திரு கனியமுதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காணாமல் போன மற்றும் களவு போன சுமார் 240 செல்போன்களை காவல்துறையினர் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். செல்போனை தவறவிட்டவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளிக்கலாம் அல்லது 1930 என்ற எண் அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியில் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் நாளையும் நாளை மறுநாளும் குடிநீர் விநியோகம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை நிறுத்தப்படுவதாகவும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் கழித்து

சீர்த்தாள்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை கலிசீர்த்தாள்குப்பம், ஆண்டியார்பாளையம், திருபுவனை மற்றும் மதகடிப்பட்டு உள்ளிட்ட அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை தேவம் ரெயின்போ புதுவை 102.8. டைம் கரெக்டா 8:32 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இந்த பக்கம் நான் ஆர்ஜே ஜீவிதா இருக்கேன், அந்த பக்கம் யார் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஓகே, அந்த ஆர்ஜே யாரு, எந்த ஏரியால இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்து.
3: நம்ம அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க சார்?
4: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். எங்க பண்றீங்க?
4: செக்யூரிட்டி லைஃப் நம்ம வேலைக்கு ஏற்ற வேலை அது போயிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மாதிரி மாதிரி போயிட்டு வேலை வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குங்களா? செக்யூரிட்டினால அது நல்லாமல் அது கஷ்டம்னு பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும். செக்யூரிட்டி நெகட்டிவ் வச்சு கஷ்டப்பட்டாலும் கஷ்டமாக இருக்கிறதா இருக்க மாதிரி இருக்கும். அது வேலை பிடிச்சி செய்யும் போது நல்லா தான் இருக்கும். இது என்ன சொல்றது, செக்யூரிட்டி வேலை வந்து எவ்வளவு நல்லா பார்ப்பாங்க அப்படின்னா இல்லை, பல தரப்பட்ட மக்களை வந்து பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்து வந்து போறவங்க எத்தனை பேர் இருந்துச்சுங்க, அவங்களும் போல கெட்டவங்க போல மக்கள் நல்ல நட்பா பழகிறவங்க இருப்பாங்க, அதை பார்க்க மதிக்காம போறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய மக்களை பார்த்துட்டு தான் இருக்கும். எல்லாமே அப்படி போகணும், எல்லாத்தையும் ஏற்றி வேண்டியதானே, எல்லாத்தையும் ஏற்றிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை.
3: ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து காலையில இப்போ நீங்க செக்யூரிட்டியா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு விஷ்லாம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அப்படியே போவாங்கல்ல சார். இப்போ அப்ப விஷ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? அவங்க விஷ்வாங்க
4: கண்டிப்பாமா. இது பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலையில ஒரு நல்ல அதிகாரியா இருப்பாங்க. அவங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மரியாதையா வரணும் வணக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு சில பேர் சின்ன வேலை இருப்பாங்க, அவங்களுமே நம்மளை பார்த்துட்டு இது செக்யூரிட்டி தானே அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. சரி, அவங்களோட வந்து அப்படி நாம வந்து யார் எது பண்ணணும், நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா சரிங்களா, யாரா இருந்தாலும் நாமும் மரியாதையா அவங்க மதிக்கிறதாலும் நாம வந்து அழகா சரிப்பா அவங்க நட்பா நட்பா அந்த மாதிரி பேசி போயிட்டே இருக்கிறீங்களா?
3: ஓகே சார், ஓகே சூப்பர் சார். இது நீங்க எந்த ஊரா சார், இல்ல வெளியிலிருந்து ஒர்க் பண்றீங்களா சார்?
4: இல்லம்மா, நான் வந்து விழுப்புரம், விழுப்புரத்துல இருந்து வந்து வேலை செஞ்சு ஊருக்கு பரத்து விழுப்புரம் போயிடுவேன். பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இந்த சைடு சிறுவந்தாடு வழியா வந்து படிக்கிற வந்து அவங்க கேட்டப்பாங்க வந்து போயிடுவேன், வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும். வேலை முடிஞ்சு ஏதாவது வேலை இருந்ததுன்னா இந்த பக்கம் அப்படியே மதிக்கப்பட்டு பக்கமா போயிட்டு போயிடுவோம். வீட்டுல ஏதாவது வேலை சொல்லுவாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா,
3: இன்னைக்கு
4: செவ்வாய்க்கிழமை அதனால வந்து வீட்டுல சந்தை நடக்குது மதுரைப்பட்டுல, ஏதாவது காய்கறி வாங்கிட்டுவான்னு சொன்னாங்க, கீரை காய்கறி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கி போய் வீட்டுக்கு கொடுத்துருவேன். ஒரு ஒரு நாளைக்கு சமைக்கிற காய்கறிகள்லாம் வீட்டை சொல்லி அனுப்பிச்சுவாங்க, இதெல்லாம் வாங்கிட்டுவாங்க, இந்த வெங்காயம் தக்காளி இந்த எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு நாம இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வச்சுருது. அடுத்தது அடுத்த செவ்வாய்க்கிழமை ஏதாவது டூட்டி வரும் இல்லையா, சிக்ஸ்த்து வரும், எப்படி வரும், வரும்போது அப்படியே அப்படி அப்படியே வாங்கிட்டு போயிருந்து வாரம் வாரம்.
3: ஓகே ஓகே. அப்புறம் வந்து ஒர்க்ல வந்து ஒரு வேலை முடிச்சு அப்புறம் செவ்வாய்க்கிழமை போகும்போது வீட்டுக்கு தேவையான பர்சல்ஸ் முடிச்சுட்டு போயிருந்தேன். ஓகே சார. அப்புறம் மறக்காம வீட்டுல சொன்னவங்க பொருள் எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு போயிருந்தீங்களா, இல்ல மறந்துட்டு ஏதாவது போயிருந்தீங்களா சார்?
4: மறந்துட்டு போனா அவ்வளவுதான், வீட்டுல அப்படிலாம் எல்லாம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம், சொன்னாங்கன்ட்டு வாங்கிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு தேவையான புளி பூண்டு இதெல்லாமே சொல்லி அது போவாங்க. சந்தைக்கு போகும்போது ஒரு சில பொருட்கள் கம்மியான விலை கிடைக்கும் இல்லையா, நம்ம லோயர் ஃபேமிலி சிலதான் செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி வாழணும் இல்லையா, அதனால கம்மியான விலையில சந்தையில கிடைக்கிறத வாங்கிட்டு போயிடுவேன்.
3: ஓகே சார், சூப்பர் சார். இப்ப நீங்க வந்து விழுப்புரத்துல இருந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ஊர் எப்படி இருக்கு சார்? இப்ப நீங்க இங்க வந்து ஒர்க் பண்றீங்க, இங்க இருக்க மனிதர்கள் நிறைய பேர் பாக்குறீங்கல்ல சார், இப்ப ரெண்டு விதமான மனிதர்களை நீங்க பாக்குறீங்க, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க சார் உங்க கூட பழகிறது?
4: சொந்த ஊர் மக்கள் வந்து எல்லாம் நல்ல ஏற்கனவே பழகினவங்கதான், பழகணும் இருந்து அதனால நமக்கு அது பெருசா தெரியல. இங்க வந்து புது விதமான மனிதர்கிட்ட பழகினாலும் எல்லா மக்களும் ஒரு நல்லாவே பழகுறாங்க, நல்லாவே இருக்காங்க. இங்க வந்து வேலைக்கு வர்றவங்க வந்து வெளியூர்ல இருந்து வேலைக்கு வராங்க, இங்க உள்ள லோக்கல்ல இருந்து வேலைக்கு வராங்க, அவங்க மாதிரி நிறைய மக்களை பார்க்கும்போது அது நல்லாதான் போகுது, நல்லாதான் பழகிறாங்க எல்லாருமே. எல்லாம் அவங்க வேலை உண்டு முடிச்சு சிக்ஸ் முடிச்சு போறது, அவங்க வேலை உண்டு அப்படியே போயிட்டு பரபரப்பா போறவங்க போறது இல்லையா, நம்மள கவனிக்கலாம், அவங்க எது நம்ம தொந்தரவு கொடுக்காம அவங்க மாதிரி அவங்க வேலையை பாக்குறாங்க.
3: ஓகே சார். இப்ப நீங்க வரீங்க, இப்ப நீங்க வேலை செய்வீங்க, அதோட தானே சார் இந்த ஒட்ட பசம் அப்படின்ற ஊரை எங்களுக்காக சுத்தி பார்த்துருக்கது, ஏரியா மக்கள் ஏரியா எப்படி இருக்கு, இந்த ஊர் எப்படி இருக்குன்ட்டு ஊரெல்லாம் பாத்துருக்கீங்களா, இல்ல ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறது மட்டும்தானா சார்?
4: இல்லம்மா, அப்படியே

0: முடிஞ்சாலும் முடிச்சு கொஞ்சம் சும்மா இருக்க நேரத்துல ஏதாவது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அதனால முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நாலு பேரு கூட சேர்ந்து அடிச்சு அப்படி போய் போயிடும் வீட்டுக்கு. அந்த மாதிரி போகிற வழியில இந்த வழியில மதுரைக்கு பட்டு போய் அப்படியே காய்கறிகள்லாம் வாங்கி அப்படி போறோம்.
1: ஓகே ஓகே, அப்புறம் நீங்க இப்படி வந்து ஜாலியா ரவுண்ட் எல்லாம் அடிச்சு இப்படி வீட்டுக்கு போகும்போது பொருள் வாங்கிட்டு போயிடுறீங்க.
0: ஆமா ஆமா கண்டிப்பா. அவன் நம்ம முடிச்சுட்டு முடிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் இல்லைங்களா, அவன் வந்து கூட வரவங்க கூட போயிட்டு ஒரு கடையில இருந்து டீ சாப்பிடுறது இந்த மாதிரி டீ சாப்பிட்டு அவங்க கூட ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போனா அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆயிடும், அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன்.
1: ஓகே சார், இப்ப இங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார் வாட்ச்மேனா, இல்ல வேற எங்கேயாவது வெளியே வேற இடத்துலயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்?
0: ஹம் பண்ணிருக்கோம்மா, இந்த செக்யூரிட்டி ஒர்க்கிங் எல்லாம் மாறி மாறி போவோம். இங்க வந்து ஒரு அஞ்சு வருஷமா வேலை செய்யறேன். இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கணும்னு எனக்கு ஆசை, என்ன பண்றது காலேஜ் படிக்க முடியல, காலேஜ்ல செக்யூரிட்டியா தான் வேலை செய்ய முடியுது. அப்ப இருக்கும் போது அது ஒரு ஜாலி, பசங்க பல எல்லா பசங்களையும் பாக்கலாம் இல்லைங்களா, காலேஜ் உள்ள வரும்போது எல்லா பசங்களும் உள்ள வருவாங்க, டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க போவாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு அது ஒரு சந்தோஷம். படிக்கலனாலும் கல்லூரி வாழ்க்கை அனுபவிச்சு அது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காலேஜ் லைஃப், காலேஜ் லைஃப் சொல்றேன், காலேஜ்ல செக்யூரிட்டியா இருந்த லைஃப். இங்க இங்கே சும்மா சொல்லக்கூடாது, இங்க வேலையிலயும் மக்கள் வராங்க, நல்ல நண்பா நட்பா பழகுறாங்க, நல்லா போ நல்லதான் இருக்கு. செக்யூரிட்டி வேலைன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தலா செய்யறதுல ஒரு சந்தோஷம் தான். காவல் பணி மாதிரி பாதுகாப்பா ஒரு இதுவா பார்த்து கொடுத்தாங்க, காவல் பணி மாதிரி தான் அதுவும் செக்யூரிட்டி வேலையா இருந்தாலும்.
1: ஓகே சார், ஓகே சார், நீங்க வந்து அந்த ஒர்க்கை எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கீங்க அப்படின்றது இந்த வார்த்தை மூலயமாவே தெரியுது சார். நல்ல சூப்பரா சொல்லிருக்கீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த செக்யூரிட்டி வேலையை வந்து ஒரு இதுவா நினைப்பாங்க, ஐயோ இப்படி செய்யணுமே நைட் ஷிஃப்ட் போறமே அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருவாருங்க. நீங்க வந்து அப்படி இல்லை சொன்னாலும் எனர்ஜியா இருக்கீங்க, ஹாப்பியா செய்யறீங்க அந்த ஒர்க்கை.
0: ஆமா ஆமா, குடிச்சு தெரிஞ்சா எல்லாமே வருவாங்க. செக்யூரிட்டி வேலைனா பலதரப்பட்ட மக்களை பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு மக்களை மட்டும் பாக்குறது இல்ல, நிறைய பேரை பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க, நல்லா அன்பா பழகிறவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சிந்துக்கு முறைக்கிறவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய மக்களை பாக்குறோம். அதனால நம்ம வந்து ஒரு பக்குவமான இடத்துல தானே இருக்கணும், அவங்க பக்குவம் படிச்சுக்கணும் அப்படி.
1: ஏன்னா ஒரு சிலவங்க வந்து அந்த வேலையை வந்து குடிச்சு செஞ்சாலும் அது வந்து ஒரு இதுவா சொல்ல மாட்டாங்க, அப்படியே போனேன் ஒர்க் முடிச்சேன் வந்தேன் அப்படின்ட்டு. அவங்க ஒர்க் வந்து அவங்க அவ்வளவு அழகா சூப்பரா, அதுக்கு வீட்டுக்கு போகும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போறதுல இருந்து அவ்வளவு அழகா சொன்னாங்க, அந்த ஊரை பத்தி சூப்பரா சொன்னாங்க. தொடர்ந்து கேளுங்க, இன்னும் நிறைய பேர் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கு
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.

0: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 8:30.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: வெல்கம் பேக் மக்களே, இது உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 8:31:36 ஆகுது. நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய நெட்ட பாக்கம் இந்த ஏரியாலந்தான் போயிட்டு இருக்கு. அஜய் ஜோ அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேச போறாங்க, அந்த ஊர் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
5: ஹலோ,
6: எனக்கு பிரச்சனை இல்லைங்க, சொந்த ஊர்ல ஒரு கம்பெனில நல்லபடியா அமைஞ்சிருக்கு, நிலமா இருக்கிறதுனால உங்க ஃபேமிலியோட இங்க சந்தோஷமா இருக்கிறோம். அதனால எனக்கு இந்த ஊர் தாண்டி வெளியில நான் போகணுங்கிற அவசியம் எனக்கு ஏற்படல. அப்படியே எதனால வந்தா நான் பட்டத்துல போயிடுவேன், எங்க பாண்டிக்கு போயிடுவேன், ஜஸ்ட் பத்தவங்களோட வெளில போனா பாண்டிக்கு போயிடுவோம்.
5: நீங்க
6: சொல்ற மாதிரி நானும் சின்ன வயசுலாம் இந்த பக்கத்துல ஒரு 500 டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கதான் படிச்சேன். நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு 15 நாள் தான் போவேன், 15 நாள் மேக்ஸிமம் வீடு தான் இருக்கணும்.

0: அப்படி சுத்தி இருந்தாலும் பசங்களோட லீவ் டைம்ல ஸ்கூல் வழியா பாத்தீங்கன்னா இந்த கிட்டி புல்லு சொல்லுவாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? கிட்டி புல்லு தெரியுங்களா? அதான் விளையாடி இருக்கும். கிரிக்கெட் முன்னாடி சொல்லுவாங்க, நம்ம இதுல சொல்லிட்டு இருப்பாங்க, உண்மையா போயிருந்தா எனக்கு தெரியாது. நாங்க அதான் விளையாடி இருக்கோம்.
1: இல்ல சார், நான் கேள்விப்பட்டது இல்ல சார்.
0: நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே, வச்சு வச்சு அதை அடிப்பாங்களே.
1: ஆமா சார், அது அது என்னன்னு பாத்துருக்கேன் அந்த விளையாட்டு. ஆனா அந்த விளையாட்டோட நேம் தெரியல சார். இப்ப எங்க சொன்னவங்கதான் தெரியும்.
0: ஒவ்வொரு ஏரியாக்கு மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கிட்டி சொல்லுவாங்க, ஒரு இடத்துல கில்சான்னு சொல்லுவாங்க, போட்டி பில்லன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது விளையாடும் போது பசங்களுக்கு ஒருத்தவங்க விளையாடும் போது ரோட்ல போறவங்களா ஒருத்தையும் அடிச்சுட்டேன். ஸ்கூல்லதான் விளையாடிட்டோம். அது வந்து எக்ஸ்ட்ரீம் அனுப்பும்போது அடிக்கும்போது வெயில ஒரு சைக்கிள் ஒருத்தர் போயிட்டு பாவம் பெரியவர் அவரு தலையில பட்டு அடிபட்டு.
1: அப்ப சம்பவம் சூப்பரா செஞ்சிருக்கீங்க சார். அதான
0: அதெல்லாம் நிறைய இருக்குங்க, சொல்லமா சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: இப்ப இந்த திருவிழா எல்லாம் நடந்துச்சுன்னா கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல சார், அந்த கேம்ல எப்படி இருக்கும்? இவங்க பாத்துலாம் பண்ணுவீங்க சார்?
0: சரி, நான் முன்னாடியே அதெல்லாம் பாத்துட்டேன். இப்ப கம்பெனி போனதுனால இன்னைக்குலாம் காசு பண்ணல. முன்னாடியெல்லாம் நாங்க விளையாடி இருக்கோம், ஏதாவது இங்க பக்கத்தில் இருக்கோம், அங்க மேக்ஸிமம் நடத்துவாங்க, அங்கதான் நாங்க விளையாடி.
1: ஓகே சார். அது இப்ப வந்து நீங்க இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறேன் சார், அப்புறம் இன்னொரு ஊர்ல நம்ம ஒர்க் பண்றோம். ஏன்னா நீங்க இப்ப இந்த ஊர்ல இருக்கீங்க, இங்கேயே ஒர்க் பண்றீங்க, நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை, இது இருந்து போயிடும். இப்ப வெளியூர்ல போய் ஒர்க் பண்ணுங்க சார். அப்ப உங்க ஊர் வந்து மிஸ் பண்ணுவீங்கல்ல, என்ன விஷயத்தான் மிஸ் பண்ணுவீங்க சார்?
0: நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 மாசம் அந்த சென்னைக்கு போய் வேலை, அப்ப வந்து உண்மையாலுமே மிஸ் பண்ணேன். அதனால எனக்கு அதிக 2 மாசம் வந்து அதிக விஷயம் இல்லை. ஒரு 2 மாசம் பாதினால்தான் இருந்துட்டு வந்துட்டேன். பாதி சம்பளம் கூட வாங்கினாலும் மேக்ஸிமம் வந்துருந்தாங்க. இடைய ஓடியா வந்துட்டேன், எதுக்கு வந்தேன், ஏன் வந்துட்டேன், எதுக்கு போனோமேனு தெரியல. பட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால நான் திரும்ப எந்திரிச்சே வந்துட்டேன். இங்கே பார்த்தனா எங்க அப்பா அம்மா இவங்க கூட இருக்கிறதா பசங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதே இங்கே இருந்தேன். ஏதோ காசிப் எனக்கு பக்கத்துலேயே பக்கத்து தெரியுமா, இங்கே ஒரு வேலைக்கு எனக்கு பெஸ்ட் ஆயிடுச்சு. பிளஸ்
1: நிலமுறை
0: சென்னையெல்லாம் போனாலும் வேலை செய்யலாம், நல்லா பெஸ்ட் அங்கே இருக்கிறாங்க. பட் நமக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து தோண மாட்டேங்குது, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஊர்ல இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு.
1: சூப்பர் சார், சூப்பரா சொல்லுங்க சார். உங்க ஊரை பத்தி, ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து இருக்கும் போது இந்த ஊர் உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு விஷயமா இருந்திருக்கும், இப்ப கொஞ்சம் இதுவா இருக்கீங்க சார். சின்ன வயசுக்கும் இப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு?
0: எல்லாமே ஊர் டெவலப் ஆயிருக்கு, டெவலப் ஆயிருக்கு. நிறைய கவர்மெண்ட் வருது, ரோடு போடுறது, எல்லாமே எல்லாருமே கனெக்டட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் 2 பஸ் தான் போவோம். இப்போ பிரைவேட் பஸ் நிறைய பக்கத்தில் தான் நமக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு மடுகரை பக்கத்தில் திருவங்காடு. இப்போ எனக்கு ரிலேட்டிவ் யாரெல்லாம் இருக்காங்க இல்லை கம்பெனியில் வராங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எனக்கு பக்கத்தில் தானே பட்டு இருக்கு திருவங்காடு, நான் இப்போ தர முடியுமா? நான் போய் எடுத்துக்கிறது இருக்கேன். அவங்க நம்ம ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, மணிமாறன் ஒரு பேர், அவர் மூலயமா நான் பார்த்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் எல்லாருமே வாங்கி. இது எந்த ஒரு இதுவும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இப்போ வாங்கி. எதுக்காக வராங்கன்னு தெரியாது. மேக்சிமம் ஏன்னா போன மாசம் எல்லாம் ஃபங்க்ஷன் டைவா இருந்தது, 4 பேர் வந்தாங்க. 4 ஃபங்க்ஷன் எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, எடுத்து கொடுக்க அவங்க பரவாயில்ல, இதனாலயாவது நம்ம ஞாபகம் வச்சுட்டாங்க. இந்த ஒரு நம்பிக்கையில தான் இருக்கிறோம்.
1: ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். உங்க ஊரை பத்தி நீங்க வந்து நல்லா சூப்பரா சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல இருந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும். இங்க வந்து ஒர்க் பண்றவங்களாம் தாண்டி நீங்க இங்க இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து இந்த ஊர் இருந்துச்சு, இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னும் போது ஸோ உங்களோட நினைவுகளை இந்த ஊரை பத்தி நிறைய பகிர்ந்துருக்கீங்க. தேங்க்யூ சார்.
0: நன்றிங்க, நன்றிங்க.
1: ஓகே ஓகே, இப்போ தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ குரல் 102.8 உங்கள் வரதொடர்கள்.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:45:33 ஆகுது. இன்னைக்கே நம்ம புதுவை நிகழ்ச்சி எங்க இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய நெட்டப்பாக்கம் இந்த ஊர்ல இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே ஜோ அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேச போறாங்கன்னு கேட்கலாம்.
3: ஹலோ, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் நெட்டப்பாக்கம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு தம்பி இருக்காங்க, வாங்க நம்ம அவங்க கூட பேசிடலாம். ஹாய், ஹலோ.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். உங்க நேம் என்ன?
4: உதயகுமார்.
3: உதயகுமார், ஓகே சார். என்ன ஸ்கூல் படிக்கிறீங்களா?
4: என்ன டிப்ளமா?
3: அப்படியா? இல்ல சார், நான் உங்களை பார்த்த உடனே ஏதோ ஸ்கூல் படிக்கிற தம்பி அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே ஓகே. டிப்ளமா படிக்கிறீங்களா?
4: டிப்ளமா டைம்.
3: ஓகே ஓகே. சரி, இப்ப அப்படின்னா இன்னைக்கு லீவா வீட்டு இருக்கீங்களா இல்ல காலேஜ் லீவா இல்ல நீங்க லீவ் போட்டீங்களா? சரி ஓகே. இப்ப உங்களுக்கு எந்த ஊர்ல இருக்கீங்க? நெட்டப்பாக்கம் அப்படின்றது நீங்க சொந்த ஊரா இல்ல இங்க படிப்புக்காக இல்ல இங்க வச்சிருக்கீங்களா?
4: சொந்த ஊர் தான்.
3: சொந்த ஊர் தான். ஓகே. இந்த ஊர் வந்து சிலருக்கு வந்து பாத்துருக்கீங்க இல்லையா? ஏன்னா நீங்க எனக்கு பார்க்கும்போது நீங்க ஸ்கூல் படிக்கிற பைசா ஏதாவது தெரியுதுங்க இல்லையா? சோ இந்த ஊர்ல வந்து என்னென்ன மாதிரியான விளையாட்டுல விளையாடுவீங்க? சின்ன வயசுல வரைக்கும் நிறைய விளையாட்டுல விளையாடுவீங்க இல்லையா? நீங்க இந்த ஊர்ல என்னென்ன மாதிரியான விளையாட்டுல விளையாடுவீங்க?
4: கோழி குண்டு,
3: ஓகே,
4: கபடி,
3: என்னென்ன மாதிரியா இருக்கும் நிறைய விஷயம்லாம் இந்த ஊர் மக்கள் உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ அப்படி நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க, இந்த ஊர் மக்கள் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
4: நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க.
3: ஓகே.
4: ஆனா விளையாட ஆடியா இருப்பாங்க
3: அவங்க வந்து இந்த விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்காங்க. சோ அப்படி அவங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லாம் விளையாடும்போது ரொம்ப ஜாலியா அவங்க நல்லா விளையாடி வருவாங்க, பேசுவாங்க, ஜாலியா. இப்ப பக்கத்துல அசம்பத்துல இந்த சுண்டலா சமைச்சு பக்கத்துல பரிமாறிக்குவாங்கல்ல, நாங்க இறங்கி வீட்டுல சமைச்சது உங்க வீட்டுல அவங்க வீட்டுல சமைச்சது அப்படி சொல்றது, அப்படி எல்லாம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
4: கொடுப்பாங்க, அவங்களும் கொடுப்பாங்க, நாங்களும் கொடுப்போம். அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க, நாங்களும் கொடுப்போம்.
3: ஓகே ஓகே. அப்புறம் வந்து ஏரிய மக்கள் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது இதுதான் ஏதாவது விசேஷம்னா நம்ம அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அப்படி எல்லாருமே ஜாலியா இருக்கும்.
4: ஆமா, எல்லாரும் ஜாலியா இருக்கும். அவங்க ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்துக்கிடுவோம்.
3: ஓகே சார். இப்ப இந்த ஊர் வந்து உங்களுக்கு ஏன் ரொம்ப நிறைய இருக்கீங்க இல்லையா? கெட்ட பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஏன் இருக்கு?
4: இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, இங்கே போவாங்க, சின்ன வயசுல இருந்து இங்கே இருப்பாங்க அதனால.
3: ஓகே சார், ஓகே சார். அவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருக்காங்க இல்லையா? யாராவது பாத்துருவாங்களா பேசுறதுக்கு? அதுக்கே நிறைய பேர் வந்து அவங்களை கலாச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சோ ஓகேவா? சோ இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பேசலாம். அடுத்து நம்ம கிட்ட யார் பேச போறாங்க அப்படின்றத நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்கள் மனதோடு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 380.

0: பை.
1: ஏய், இங்க தாதா கிங்.
2: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
3: புதுவை 102.8 நம்ம புதுவை கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 8:50 ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். ஆர்ஜே ஜோ என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
4: ஆமாங்க, நம்ம புதுவை நிகழ்ச்சிய நம்ம இப்ப நிறைய பேருக்கு இந்த நெட்டப்பாக்கம் அப்படின்ற ஊரை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த ஊர் அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல், ஒரு சிலவங்க வெளியூர் போனாலும் இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வெளியூர்லயே என்னால தங்க முடியல, அந்த அளவுக்கு என் ஊர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பக்கத்துல நிறைய வந்து கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, சோ அதனால நான் ஏன் வெளியே போய் ஒர்க் பண்ணணும், ஏன் ஊர்லயே ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க செக்யூரிட்டி அவங்க பேசிருந்தாங்க, அவங்க வந்து ஒர்க்கையே ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து வேற ஊர்ல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, இங்க இருக்க நண்பர்கள் எல்லாம் நல்லா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊரை பத்தி எல்லாருமே சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன நினைவுகள்லாம் இந்த ஊரை பத்தி இருந்துச்சு அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நமக்கும் இந்த ஊரை பத்தி நிறைய தகவல்களை நம்மளும் தெரிஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஊரை பத்தி யாருக்குமே இப்ப பார்த்தோம் அப்படின்னா பாக்குறத வச்சு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஆனா அந்த மக்கள் கிட்ட நம்ம கேட்கும் போது ஓ இந்த ஊர் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி இந்த ஊரை பத்தி நிறைய பேர் நமக்கு சூப்பர் சூப்பரான தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவர் 102.8 இன்று உங்கள் தனதோடு.
3: நன்றி ஜோ. கேட்க போற பாடலோட இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிலங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு சின்ன கிராமம், அங்கே ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன், கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனால் படித்தான், அப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான், வியாபாரம் பண்ணினான், பணம் சேர்ந்தது, பட்டணத்தில் பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் கிராமத்திலே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான், பள்ளிக்கூடம் போகலை, படிக்கலை, அந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியில் எங்கும் போனதில்லை, அதனால் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது, விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களாவை பார்த்து அசந்து போய் நிற்கிறான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குது உள்ளே. இனி என்ன ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போட்டிருக்கேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான். அது சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறிமட்டை இருந்தால் கூடன்னு கேட்டிருக்கான் இவன். விசிறிமட்டை என்னத்துக்கு, அதுக்கு தேவையில்லை, இதோ இப்போ காற்று வீச வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுட்டுது, காற்று வந்தது. இவன் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்குறான். என்ன பார்க்குற, எல்லாம் என்னோடய விரல் நுனியில், இதை தொட்டால் போதும் அது சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான் இவன். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகுத்தி இருந்தால் கொண்டாந்து வையேங்கிறான். அது என்னத்துக்கு, வெளிச்சமும் நான் சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டான். உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறான். அவன் இதை கவனித்தான், என்ன ஆச்சரியப்படுற இப்போ பார் அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டியை போட்டான், அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான், அது படம் வர ஆரம்பிச்சுட்டுது. அதில் பாத்தியா, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் விரல் நுனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறான் அவன். இந்த சமயத்தில் தான் அது நடந்தது. அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட்டு. கிராமத்தாளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இருட்டாக்கி விட்ட வெளிச்சத்தை கொண்டுட்டு வான்னா, மின்சாரம் போயிட்டுது அதனால் விளக்கு எரியாதுன்னா. இவனுக்கு அது புரியல. சரி அப்படின்னா விசிறியாவது போடேன்னா, அதுவும் வேலை செய்யாதுன்னா, ரேடியோவை பாட வையன்னா, அதுவும் முடியாதுன்னா. என்ன இப்படி சொல்கிற, எல்லாம் விரல் நுனியில், என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னா, இப்போ அந்த நான் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டான் இவன். அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினப்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் அப்பப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான், உடம்பு பூரா கட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்கே வந்த ஒருத்தர். இவன் தன்னோட விரல் நுனியை காட்டினான். இதுதான் சார் காரணம்னா, அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறேன்னார். இந்த விரல் நுனியை எங்கள் வீட்டு சுவத்தில் வச்சேன், உடனே என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டாங்கன்னா. வீட்டு சுவத்தில் விரலை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். விரலை வைக்கிறது தப்பு இல்லை சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா இவன்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
7: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
8: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
8: நேயர் விருப்பம்.
5: பாட சொல்லி
8: இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
10: படித்த சாதனை பெண்கள்,
5: தொழில் முனைவோர்கள்,
10: நாடக கலைஞர்கள்,
5: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
10: ஹாய் ஸ்நேகிதியே,
5: FM ரெயின்போ புதுவை 102.8
10: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே,
10: ஹாய் ஸ்நேகிதியே.

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுடெல்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. மாணவர்கள் படித்து முடித்து வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் வேலை தருபவர்களாக உருவாக வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். வெள்ளியனூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற 11ஆவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், மாணவர்களின் அறிவும் திறமையும் இந்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்றும், அப்போதுதான் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் லட்சிய கனவு நனவாகும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வியாபாரிகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்கி உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு ராமலிங்கம், வர்த்தக சபை தலைவர் திரு குணசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் வியாபாரிகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரோடியார்மில் மேம்பாலத்தை தவிர குறிப்பிடத்தக்க எந்த புதிய கட்டுமான திட்டத்தையும் அரசு செயல்படுத்தவில்லை என்றும், மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் அரியாங்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மணவெளி, சுபையா நகர், கலைஞர் பூங்கொடிபுரம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், பெரியார் நகர், இந்திரா நகர், சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய வழி நேர் விருப்பம் நேரம் 9:23:24. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்கலாம். 7598510505 என்ற எனக்கு உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்க தெரிவிக்கலாம். பாடல் கேட்கலாம். சிங்கம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க கோவையிலிருந்து சிவசுப்பிரமணியன். அவங்களுக்கான பாடல் இதோ.

0: சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷெஃப் ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட் 2.8 இந்த இணைய வழியை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:09 ஆயிடுச்சுக்கு. பாடல் கேட்கலாம். இட்லி கடை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்ட நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க வன்னி கணேசன், சுகன்யா, பரத் மற்றும் சென்னையிலிருந்து. அவங்களுக்கான பாடல் இதோ.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை நூற்று 2.8 இனிய வழி நீர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:14 ஆயிற்றுக்கு. புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க தேனி பூமி நாயக்கம் பட்டியலிருந்து செல்வம். அவங்களுக்கான பாடல் இதோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ

0: நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை, நூற்று 2.8 இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:19:18 ஆயிடுச்சுக்கு. பாடல் கேட்கலாம். காதலின் திரைப்படத்தில இருந்து இந்த பாடல விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க லூயிஸ் எல்வராஜ், வடவள்ளி கோவையிலிருந்து. அவங்களுக்கான பாடல் இதோ.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:25:22 ஆயிட்டிருக்கு. சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க சேலம் மலையனூர்ல இருந்து மகேந்திரன். அவங்களுக்கான பாடல் இது.
1: போதும்டா, நிறுத்து. ஆள் எப்படி இருப்பா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
2: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை, அபூத்பூர்வ ஹை, அகல்பனீய ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழி இணைய விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:31:50 ஆயிடுச்சுக்கு. பாடல் கேட்கலாம், வில்லன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. வாரியங்காவல்லேருந்து கதிரவன், கொலஞ்சிநாதன், மணிசேகரன், முத்தரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தரன், வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, அவங்களுக்கான பாடல் இதோ.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:37:26 ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம். விஸ்வாசம் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கண்டாஞ்சிமங்கலத்தில் இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகரன், ஜோதிகா, வேல்முருகன் அவங்களுக்கான பாடல் இதுவும்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:43:15 ஆயிட்டு இருக்கு. ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. வெங்கடேஷன், நிஷா, ஷாகுல், சண்முகன், ஹரிணி அடையாம்பட்டிலிருந்து அவங்களுக்கான பாடல் இதுவும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்சி 2.8 பாடல் கேட்கலாம். வெற்றி விழா திரைப்படத்தில் அந்த இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. INR மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், பன்ருட்டி, கணிசம் பாக்கத்துலேருந்து அவங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:54:26 ஆயிடுச்சுக்கு. நிறைவாக பாடல் கேட்கலாம். கிழக்கு சிமையிலே திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க நாகர்கோயில இருந்து மந்திரமூர்த்தி. நிறைய பேர் வந்து பாடல் கேட்டாங்க, அவங்களுக்கு நேரம் குறைவா இருந்ததால பாடல் கொடுக்க முடியல. யார் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, காரைக்கால் மேல் ஓடை தேர்வுல இருந்து செப்பு விஜயராகவன், கடலூர் சர்வராஜ், தீனா ரமேஷ், ஞான பிரகாசம், பவித்ரா, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, ராமகிருஷ்ணன் கொழுமை கொண்டான்லிருந்து மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், கூடுவாஞ்சேரியிலிருந்து கனகராஜ், சோனாட்சி, சிவகுமார், கடலூர் கூத்தப்பாக்கத்திலிருந்து தேனி பண்ணைபுரத்திலிருந்து ராமகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரித்தன் தௌசன், தேனி ஆண்டிப்பட்டிலிருந்து செந்தில்குமார், ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, ராதா பிரியா தேனியிலிருந்து, அப்புறம் வந்து தஞ்சாவூர்லேருந்து ரவிச்சந்திரன், சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரத்திலிருந்து, கும்பகோணத்திலிருந்து கலை துறைராஜ், டாக்டர் கோவிந்த், புதுமன் கேரளாவிலிருந்து, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ் குமார், இடுக்கியிலிருந்து ராமு, ராம்பாக்கத்திலிருந்து ஜெயராஜ், ஜெயபிரபா, ஜெயந்தி கடலூர்லிருந்து, ராம் சென்னையிலிருந்து, இவங்க எல்லாருமே பாடல் கேட்டாங்க. நேரம் குறைவா இருந்ததால கொடுக்க முடியல. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த அமர்வில் பிரதமர் திரு மோடி பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு எமானுவேல் மக்ரான் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 10 மற்றும் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி பேசுகையில் இவ்வாறு உரையாற்றினார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் செய்தியாளர்களிடம் மயிலாடுதுறையில் கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்தா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03. இன்னைக்கே கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேம் இருக்கும், எது சம்மந்தமாக கேட்பாங்க, வார்த்தை விளையாட்டு இருக்குமா, இல்லை புதிர்கள் இருக்குமா, என்னவா இருக்கும் அப்படின்னு பலவிதமான யோசனைகளோட நீங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேம் என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸியான கேம் தான். அதாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தை சேர்த்து புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை கண்டுபிடிக்கணும். பட் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய குறிப்புக்கு ரிலேட்டடாக தான் உங்களுடைய பதில் இருக்கணும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல கால் பண்ணுங்கள், அதுக்கப்புறம்

என்ன அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன், ஓகேவா? 2271760 2275230 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஸ்பாட் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு யார் எல்லாம் வந்து கரெக்டான பதில் சொல்லி கலக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தை சேர்த்தீங்கன்னா ஒரு புதிய வார்த்தை வரும், ஓகேவா? அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கான குறிப்பையும் நான் சொல்லுவேன், ஒரு குறிப்பு சொல்லுவேன், அதுக்கு ரிலேட்டடா வந்து நீங்க அந்த ஆன்சர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கலக்க போறீங்க. நம்பர் அதே தான், கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான முதல்

0: கேட்க போறோம் சுறா படத்துல இருந்து சூப்பரான பாட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:11, 10 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல்ல வார்த்தையை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது நான் கொடுக்கிற குறிப்புக்கு ரிலேட்டடா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரி.
2: யார் பேசுறீங்க?
3: நான் பாண்டிச்சேரில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
2: என்ன ஒரு புன்னகை ஆனந்தி மேம்க்கு!
3: ஆமா ஆமா, எப்போ நான் சிரிச்சுட்டே இருப்பேன்.
2: அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா?
3: ஆமா மேடம்.
2: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாம்.
2: உங்களுக்கான வார்த்தை வந்து கரம். ஓகேவா? கரம் அப்படிங்கறது உங்களுக்கான வார்த்தை. பட் உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, மக்கள் கூடி வாழும் இடம். இதுதான் உங்களுக்கான குறிப்பு.
3: மக்கள் கூடி வாழும் இடம் கரம். நகரம் மேடம், முன்னாடி ஒரு எழுத்து நகரம். நகரம்
2: கரெக்டா?
3: கரெக்ட் மேடம். மக்கள் கூடி வாழும் இடம் இல்ல
2: நகரமா?
3: ஆமா மேடம்.
2: எப்படி கண்டுபிடிச்சீங்க இவ்ளோ டக்குன்னு?
3: நகரத்துல தானே மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழும்.
2: அப்ப குறிப்பு வந்து கஷ்டமா கொடுக்கணும். கரெக்டா?
3: ஆமா, கஷ்டமா கொடுக்கணும். இன்னொரு குறிப்பு, இன்னொரு குறிப்பு கொடுங்க, நான் யோசிக்கிறேன்.
2: இன்னொரு குறிப்பு கண்டுபிடிப்பீங்களா?
3: சொல்லுங்க.
2: உங்களுக்கான அடுத்த வார்த்தை வந்து கல். ஓகேவா?
3: கல்.
2: கல் குறிப்பு கொடுக்கணுமா?
3: கொடுங்க. பகல்.
2: அசலுக்கு எதிர்ச்சொல்.
3: எதுக்கு எதிர்ச்சொல்?
2: அசல். அசலுக்கு எதிர்ச்சொல்.
3: நகல்.
2: வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி மேம் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி மேடம், நன்றி. தேங்க் யூ.
2: இந்த ஷோல நீங்களும் கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கா. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை விளையாட்டு தான். நான் சொல்லக்கூடிய சொல்லுக்கு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு எழுத்தை சேர்த்து புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடிய குறிப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்.

என்ன ஒரு ஆர்வமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்மளும் வந்து அந்த ஸ்பாட்ல கேக்குற கேள்விக்கு கரெக்டான பதில சொல்லணும் அப்படின்னு ஆர்வமா வந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, லைன் கட் ஆயிடுச்சு. ஓகேவே, இந்த ஷோல நீங்க கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. உங்களுக்கான அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா

0: வலை. வலை அப்படிங்கிறது உங்களுக்கான அடுத்த வார்த்தை. இதற்கான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன உணர்வு. ஓகேவா, ஒரு மன உணர்வு அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குறிப்பு. அண்ட் வார்த்தை வந்து வலை. என்னவா இருக்கும் ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமாக கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: ஓகே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: வணக்கம் சொல்றது ஒரு ஸ்டைலா இருக்கு சார். ஓகே சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? கேள்வி வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கான வார்த்தை வந்து வலை. ஓகேவா,
3: வலை
0: அப்படிங்கிறது உங்களுக்கான வார்த்தை. உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, ஒரு மன உணர்வு.
3: கவலை.
0: கவலை. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரா கண்டுபிடிச்சீங்க சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
3: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. கவலை அப்படிங்கறது எவ்வளவு சூப்பரா வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, சோ ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா கேள்வி. சோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க கெட் செட் கோ. டைம் கரெக்டாக 10:26 ஆகுது. இன்றைக்கி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சூப்பரான வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டுருக்கோம். நான் சொல்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு எழுத்தை சேர்த்து புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கூடவே நான் உங்களுக்காக வந்து குறிப்புகளும் சொல்வேன், ரொம்ப ஈஸியாக. ஓகேவா? அடுத்து பேச காத்திருக்கக்கூடிய நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஓகே ஐயப்பன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
1: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
0: எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? கொஞ்சம் ஈஸி இல்ல, இது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கான வார்த்தை வந்து திறம். ஓகேவா? ஆமா,
1: திறமா.
0: திறம் அப்படிங்கறது உங்களுக்கான வார்த்தை. குறிப்பு வேணுமா?
1: சொல்லுங்க.
0: குறிப்பு இல்லாம கண்டுபிடிக்க முடியாதா?
1: திறமை.
0: இல்ல, ஒரே ஒரு எழுத்து தானே சேர்க்கணும் நீங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம்.
1: திறம். திறன் வச்சுக்கலாமா?
0: நோ, ஒரே ஒரு எழுத்து மட்டும் முன்னாடி நீங்க சேர்த்து அது ஒரு புதிய வார்த்தையா மாத்தணும். கண்டுபிடிங்க, க்ளூ கொடுக்க. அதாவது அந்த குறிப்பு கொடுக்காம நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலாம். ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே சந்திரசேகர் சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
2: ரொம்ப சந்தோஷம், இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா, லைவ்ல எடுத்தீங்கன்னு.
0: ஓகே, திறம். திறம் அப்படிங்கறது உங்களுக்கான வார்த்தை, அண்ட் உங்களுக்கான குறிப்பு வந்து இது ஒரு அணிகலன்.
2: அணிகலன்.
0: எஸ்,
2: முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா?
0: முன்னாடி போடணும். முன்னாடி.
2: கண்டுபிடிச்சாங்க
0: போறீங்க. ஆத்திரமா? இது என்ன புதுசா இருக்கு? ஒரு
2: மோதிரம்
0: அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி.
2: போடுறது சொல்லிருக்கலாம்ல,
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஓகே சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
2: தேங்க்யூ மேம், பை பை.
0: நன்றி. மோதிரம் அப்படிங்கறதுதான் கரெக்டான பதில். எப்படி எப்படியோ கண்டுபிடிச்சு என்கிட்டயே க்ளூ எல்லாம் கேட்டு நானும் ஒரு குறிப்பு கொடுத்துட்டேன் இல்லையா, ஒரு குறிப்புக்கு மேல

0: நான் கொடுக்கவே மாட்டேன். ஓகேவா? நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். ஸ்பாட்டில் தான் கேள்வி கேட்பேன். ஸ்பாட்லேயே நீங்கள் ஆன்சர் சொல்லி கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2275230. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது. எந்த அளவுக்கு யோசிக்கிறோம் இல்லையா? மோதிரம் அப்படிங்கிறது நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம கையில் போட்டு இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கொஞ்சம் யோசனையோடு வருது இப்போ ஆன்சர் இல்லையா. உங்களுக்காக அடுத்த பாடல் வெயிட்டிங்கில் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இந்த ஷோவில் நீங்கள் கலந்துக்கிட்டு கலக்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:35:46 ஆகுது. இன்றைக்கே நம்ம ஷோவில் வார்த்தை விளையாட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தை சேர்த்து புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும், அதுவும் நான் சொல்லக்கூடிய குறிப்பை வச்சு நீங்கள் அந்த ஆன்சரை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் அன்பான புன்னகரசிக்கு, காலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா மேம்.
2: வெண்ணிலா மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன். ரெடியா?
3: ஆ ரெடி மேம்.
2: உங்களுக்கான வார்த்தையை சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
2: உங்களுக்கான வார்த்தை விடு. விடு அப்படிங்கறது தான் உங்களுக்கான வார்த்தை. ஏதாவது ஒரு எழுத்தை போட்டு ஏதாவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குறிப்பு சொல்றேன். விடு விடு, உங்களுக்கான வார்த்தை வந்து விடு. ஆமா. குறிப்பு சொல்லலாமா?
3: சொல்லுங்க. குறிப்பு
2: கால்நடைக்கு பயன்படுவது. கால்நடைக்கு பயன்படுவது ரொம்ப ஈஸி ஈஸி. பட் நீங்க அடுத்த நேயர் சொல்லும் போது ஐயோ இதுதானா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா மோதிர மாதிரி. அடுத்த நேயர் கேக்கலாமா? நன்றி நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்
2: ராஜகோபால் சார். ரெடியா?
4: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி
4: நன்றி.
2: வெண்ணிலா மேம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, தவிடு அப்படிங்கறது தானே, ஐயோ எனக்கு தெரியுமே, நான் சொல்லாம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஷோல நீங்களும் கலந்துட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:43, 15 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு ஒரு சூப்பரான வார்த்தை விளையாட்டு தான் போயிட்டுருக்கு. நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தை சேர்த்து நீங்கள் புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறையிலிருந்து தங்கபாண்டி பேசுகிறேன்.
0: ஓகே வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி மேடம்? நல்லா இருக்கீங்களா?
0: நானும் அனைவரும்
1: நலமா?
0: எல்லாரும் நலம் சார். ஓகே, நீங்க வந்து ரெடியா விளையாட்டுக்கு? வார்த்தை விளையாட்டுக்கு ரெடியா?
1: ரெடி மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தைய சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை தானம். தானம், ஓகேவா?
1: தானம், ஓகே மேடம்.
0: கண்டுபிடிங்க பாக்கலாம், ஏதாவது ஒரு வார்த்தை முன்னாடி சேர்த்து, அப்புறம் நான் குழு தரேன்.
1: ஒரே ஒரு
0: எழுத்து சேர்க்கணும்.
1: நிதானம்.
0: கோபத்தில் நமக்கு தேவைப்படுவது நிதானம். ஓகே, இன்னொன்னு சொல்லுங்க. அதே தானம்ல இன்னொன்னு சொல்லுங்க பாக்கலாம். யோசிங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க. ஓகே, இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியல. ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.

0: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் சேனா தேஜி ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா இன்று நண்பகல் 12:30 கேட்க தவறாதீர்கள்.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கும்
3: அதேதான், தானம் நிதானம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒண்ணு கண்டுபிடிங்க பாக்கலாம். தானம், வானம் எப்படி வரும்? நீங்க அதுல இருக்கிற வார்த்தையெல்லாம், எழுத்தெல்லாம் எடுக்க கூடாது. புதுசா ஒரு எழுத்தை உள்ள கொண்டு வரணும், வேற ஒரு வார்த்தைய அதை மாத்தணும். ஓகேவா?
2: ஒரு வார்த்தை தானே.
3: இப்போ நான் தானம்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்த நீ வந்து சேர்த்து நிதானம்னு சொன்னாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க இன்னொரு எழுத்து சேர்த்து சொல்லுங்க. இப்ப நிதானம் சொல்லி முடிச்சாச்சு, அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு எழுத்த சேர்த்து இன்னொரு வார்த்தை இருக்கு, அது என்ன வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிங்க. உங்களுக்கான குறிப்பு சொல்லவா?
2: சொல்லுங்க மேடம்.
3: விளையாடும் இடம்.
2: மைதானம்.
3: மைதானம், மைதானம் அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது கெட் செட் கோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம். புதுலிருந்து ஆசை தம்பி. புதுலிருந்து ஆசை தம்பி.
2: ஓகே ஆசை தம்பி சார், ரெடியா?
3: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேடம்.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தை துறை. ஓகேவா? துறை.
3: துறை.
2: குறிப்பு வேணுமா?
3: துறையா?
2: ஆ ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து சேருங்க பாப்போம், சேர்த்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்க.
3: மதுரை.
2: மதுரை. ஓகே, நான் குறிப்பே சொல்லல, பட் மதுரை தான் இது ஒரு மாவட்டம் அப்படிங்கறது உங்களுக்கான குறிப்பா இருந்துச்சு. ஓகேவா? இன்னொன்னு வரை.
3: வரை.
2: வரை.
3: வரை.
2: வரை.
3: குறிப்பு.
2: குறிப்பு வேணும். ஓகே, நவதானியங்களில் ஒன்று.
3: ஓடிக்கொண்டிருக்கும் உதிரம்.
2: உதிரம். ஓகே சார், சூப்பர், நன்றி சார்.
3: இன்னொன்னு சொன்னீங்கல்ல, விடு.
2: எது? விடு. விடு.
3: தவிடு.
2: தவிடு.
3: அதுல இன்னொன்னு சேர்த்த கைவிடு.
2: கைவிடு. நிமிடம் 4 நொடி ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் FM ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வெயிட்டிங்ல இருக்கு. சூப்பரான மெலடியான பாடல்களோட நம்மளோட ரத்னா வெயிட்டிங்ல இருக்காங்க, நீங்களும் வெயிட் பண்ணுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சுலோவாக்கியாவின் உயரிய விருதான த ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலினிகிரி வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா சுலோவாக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும், 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் இவ்விருது என்றும், இந்தியா சுலோவாக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை அன்பு ஆகியவற்றிற்கான சான்று இவ்விருது என்றும் பிரதமர் திரு மோடி கூறினார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் புதுடெல்லியில் நேற்று நடத்தியது. அதில் பங்கேற்று பேசிய அமைச்சர், கொல்கத்தாவில் இம்மாதம் 21ஆம் தேதி அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின விழாவையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக கூறினார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்திர மோகித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் மீன்வளத்துறை சார்பில் புதுக்குப்பத்தைச் சேர்ந்த 102 மீனவர்களுக்கு வலை, கயிறு உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை மணவளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு வழங்கினார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் சட்டமன்ற விதிமுறைகள் குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையில் பேசுவது எப்படி என்பது குறித்த புத்தாக்க பயிற்சியினை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். புத்தாக்க பயிற்சியில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக கட்சியினர் பங்கேற்கவில்லை. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தி மெலடி மேஜிக். நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 11:03:30 ஆயிற்று. பாடல் கேட்கலாம். வைரமுத்து வரை அமைக்க ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க சித்ரா குரல் கொடுத்த பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக்.

ரெயின்போ புதுவை நோட்சி 2.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:10 5 நொடிகள். பாடல் கேட்கலாம். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:16 நொடிகள். பாடல் கேட்கலாம், உயிரே திரைப்படத்திலிருந்து.
5: நெஞ்சினிலே நெஞ்சினி

நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா இன்று பிற்பகல் 12:30 கேட்கலாம். ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:22. பாடல் கேட்கலாம். ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா இன்று முன்பகல் 12:30 கேட்க மறவாதீர்கள். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:28:46 பாடல் கேட்கலாம். ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:34, 15:15 நொடிகள். லைட்டுக்கு பாடல் கேட்கலாம், பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:40, 34 நொடிகள். ஆயிற்றுக்கு பாடல் கேட்கலாம், காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நண்பகல் 12:30 கேட்கலாம். FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து நேரம் 11:46:39.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:49:28 நொடிகள். லைட்டுக்கு பாடல் கேட்கலாம். திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:56. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். தாளம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோர் நாளை புதன்கிழமை 17ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு பதவியேற்கின்றனர். இவர்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவை தொடர்ந்து 5 அமைச்சர்களுக்கான இலாக்கா முதலமைச்சர் திரு ரங்கசாமி இறுதி முடிவு செய்து அதற்கான கோப்பை துணைநிலை ஆளுநரிடம் வழங்குவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி ரெயின்போ நகர் குடிநீர் இரவை நிலையத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கு குடிநீர் விநியோகம் செய்யும் பகுதிகள், பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் தரம் குறித்தும் பொது சுகாதாரத்துறை இளநிலை பொறியாளர் திரு நடராஜ் விளக்கம் அளித்தார். இந்த ஆய்வின் போது பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவது எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பிரபாகரன் உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள் உடனிருந்தனர். படித்த மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவியுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மூலம் பெறலாம். மேலும் விண்ணப்பங்களை இம்மாதம் 22ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி நடேசன் நகர் 3வது குறுக்குத் தெருவில் உள்ள அலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது 8870073622 அல்லது 9629342446 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என துணை வட்டார வேலைவாய்ப்பு அதிகாரி திரு ரவீந்திரநாத் மோண்டல் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 22 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அஜய் ஜீவிதா. இன்றைய தினத்தில் வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக தலைநகரம் படத்துல இருந்து வந்துட்டு இருக்க, கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க.

0: சிம்பிள் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நண்பகல் 12:30 கேட்க தவறாதீர்கள்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:07:46 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம், அகில இந்திய வானொலி சென்னை நிலையம் 1938 ஜூன் 16, அதாவது இன்னைக்கு தான் தன்னுடைய ஒளிபரப்பை தொடங்கியது. இன்னைக்கே தன்னுடைய 88th ஆண்டு விழாவை பெருமையுடன் கொண்டாடுகிறது சென்னை வானொலி. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதலாவது எஃப்எம் ஒலிபரப்பு சேவை 1977 ஜூலை 23 அன்னைக்கு சென்னை வானொலியில தான் முதல் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.
3: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:13:44. வரலாற்றில் இன்றைய தினம் விடுதலை போராட்ட வீரர் விஸ்வநாத தாஸ் அவர்கள் 1886 இதே நாள் சிவகாசியில பிறந்திருக்காரு. இவர் இளமையிலே கலை ஆர்வம் கொண்டிருந்ததனால மேடை நாடகத்தின் பால் அதிகமாக ஈர்க்கப்பட்டாரு. வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா, அதை கோபமின்றி கூப்பிடடி பாப்பா அப்படிங்கிற பாடல் வரிகள் இவருடைய கலை திறனுக்கும் தேசப்பற்றுக்கும் மிகச்சிறந்த உதாரணமா சொல்லலாம். தன்னுடைய தேசப்பற்று பாடல்களின் மூலம் விடுதலை போராட்டத்தில் பலருக்கு விடுதலை உணர்வை ஊட்டிய விஸ்வநாத தாஸ் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: கடந்த 10 ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது, பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
2: ஹமே கர்வ ஹை கி பிச்லே ஏக தசக் மே ஹமாரி சேனாயே தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
1: 12 கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நேர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா இன்று நண்பகல் 12:30 கேட்க தவறாதீர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:20:32 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் வீட்டு வேலை தொழிலாளர்கள் தினம். இதே

நாளில் கொண்டாடப்படுது. சாதாரணமாக வேலை செய்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது லீவ் இருக்கும் இல்லையா? ஆனால் பெண்கள் அலுவலக வேலைக்கு போனாலும் பெரும்பாலான குடும்பங்களில் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதுலேயும் சமையல், தூய்மை பணி, குழந்தை பராமரிப்பு இந்த மாதிரியான வேலைகளை வீட்லேயும் செஞ்சுட்டு வேலைக்கு போகிற வீடுகள்லையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டு வேலை தொழிலாளர்களின் மனநிலையும் உடல்நிலையும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியோர்களை பராமரிப்பவர்கள், வீட்டை சுத்தம் செய்கிறவங்க, சமையல் வேலை செய்கிறவங்க, தோட்ட வேலை செய்கிறவங்க, பெரிய மால்களில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே வீட்டு வேலை தொழிலாளர்களில் அடங்குவாங்க. வீட்டு வேலை தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாக்கும் விதமாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆண்டுதோறும் ஜூன் 16 தேதியை வீட்டு வேலை தொழிலாளர் தினமாக கடைபிடிச்சிக்கிட்டு வருது. 2011 ஆண்டு நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மாநாட்டில் இந்த உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 380.

Spotify. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 12:30. தொடர்வது
1: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த யோகா தின நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான முன் நிகழ்வுகளும் நமது ஆயுஷ் இயக்குநரகத்தின் கீழ் எடுக்கப்பட்டு கோரிமேடில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மிகப்பெரும் ஒரு மாபெரும் நிகழ்வையும் நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம். இந்த

0: யோகா தினத்தின் ஒரு அடிப்படை நோக்கம் அனைவரும் யோகாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதிலும் முக்கியமாக அரசு பணியில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களும் கண்டிப்பாக இதனை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் அதிக அளவில் அரசு ஊழியர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் நாங்கள் பல்வேறு துறைகளுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். 100 நாள் கவுண்டவுன் நிகழ்ச்சி அப்படிங்கிற நிகழ்வின் கீழே எங்களுடைய யோகா நிலையத்தில் புதுச்சேரி கடற்கரை சாலையின் அருகில் இருக்கக்கூடிய வாழ்வியல் மாற்ற நம்முடைய வெளிநோயாளர் பகுதி இருக்கிறது, புதுவை பாரதி பார்க்கின் எதிரில். அங்கு ஒவ்வொரு நாளும் மாலையில் 4:30 to 5:30 வரைக்கும் அரசு ஊழியர்களுக்காகவோ பொதுமக்களுக்காகவோ அவர்கள் இந்த யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை நோக்கில் எங்களுடைய ரெகுலரா நாங்கள் சாதாரணமாக நடத்தக்கூடிய யோகா பயிற்சிகளை தவிர இவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் கடந்த கவுண்டவுன் நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதிலும் மக்கள் பங்கேற்றுக் கொண்டு அரசு ஊழியர்கள் பங்கேற்று மிக விமர்சையாக அதையும் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். யோகா தினம், அதனுடைய செயல்பாடுகள், நம்ம புதுச்சேரியில அது குறித்து நாம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த யோகா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியத்துவமானது, சர்வதேச அளவில் இது கொண்டாடப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பொதுவாக அதை பத்தி தெரிஞ்சிருக்க முன்னாடி நம்ம வந்து யோகாவை எப்ப செய்யணும் அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து நிறைய வாட்ஸ்அப், சோசியல் மீடியா எல்லாம் வந்து நம்மள நிறைய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் போது எல்லாமே நாம உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தகுதி வாய்ந்த யோக பயிற்சியாளர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு செய்வதுதான் வந்து மிகவும் சரியானதாக இருக்கும். பொதுவாக எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு சில விதிமுறைகளை பார்த்துக்கலாம். பொதுவாக எப்பவுமே யோகா பண்ணும்போது நம்மளுடைய வயிறு வந்து கொஞ்சம் காலியா இருக்கணும். வயிறு காலியா இருந்தா யோகா பயிற்சிகள் செய்வதற்கு நம்ம உடலுக்கு வந்து மிகவும் வசதியாக இருக்கும். ஒருவேளை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு ஒரு சில மணி நேரங்கள், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது கடந்த பின்னாடிதான் நம்ம யோகா பயிற்சிகளை செய்வது மிகவும் நல்லது. தயவு செஞ்சு எப்பவுமே நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு யோகா பயிற்சிகளை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லதாகும். அடுத்ததாக கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மளுடைய இயற்கை உபாதைகள், நம்ம யூரினேஷன், மோஷன் எல்லாம் சொல்றேன், இதெல்லாம் வந்து ப்ராப்பர் எவாக்குவேஷன் முறையாக கழித்த பின்புதான் நம்ம யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதாவது உள் மூச்சு, கும்பகம், வெளி மூச்சு, அதாவது மூச்சை உள்ளிழுத்து சிறிது நேரம் கும்பகப்படுத்தி திருப்பி வெளியே அனுப்புறோம். இதன் மூலமாக ஒவ்வொரு மூச்சு பயிற்சி, யோக பயிற்சிகளின் மூலமாக நம் உடலில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் செயல்பட வேண்டும் என்றால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயற்கை உபாதைகள் அகன்றிருக்க வேண்டும். அடுத்தது நம்ம செய்யக்கூடிய இடம் ஒரு மூடன க்ளோஸ் ரூம்ல இருந்து செய்யக்கூடாது. எப்பவுமே இடங்கள் வந்து ஒரு காற்றோட்டமான இடமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்ம யோக பயிற்சியின் போது நாம் உள்ளிழுக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து மிக அதிகமாக இருக்கும். சோ காற்றோட்டம் உள்ள இடங்களில் தான் நம்ம செய்ய வேண்டும். அதே போன்று நாம் உட்கார்ந்து செய்வதற்கு கண்டிப்பாக விரிப்புகளை பயன்படுத்த வேண்டும். விரிப்புகள், வெறும் தரையில உட்காராம, அந்த காலத்துல நிறைய மான் தோல், புலித்தோல் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து நல்ல ஒரு பெட்ஷீட் அந்த மாதிரியான வந்து மென்மையான விரிப்புகளை பயன்படுத்தி அதன் மேல் அமர்ந்துதான் இந்த மாதிரியான யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும். நாம் உட்கார்ந்து செய்யக்கூடிய இடம் வந்து ஒரு சமதளமா இருக்கணும். மேடு பள்ளம் இல்லாத சமதளமாக இருந்தால் தான் அந்த யோக பயிற்சிகளுடைய நன்மைகள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நாம் அமர்ந்து செய்யும் யோக பயிற்சிகளோ எல்லா யோக பயிற்சிகளுக்குமே கண்டிப்பாக இந்த இடம் வந்து சமதளமான இடமாக இருக்க வேண்டும். அடுத்து ஒவ்வொரு முறையும் நம்ம யோக பயிற்சிகளின் போது நம்முடைய முதுகு வந்து தண்டுவடம் பூமியிலிருந்து நேராக இருக்க வேண்டும். கூன் வளைச்சிட்டோ இல்ல வேற ஏதாவது முறைகள்ல இருக்கக்கூடாது. கண்டிப்பாக முதுகு வந்து நேர் நிலையில் இருந்துதான் பூமியிலிருந்து கரெக்டாக நம்ம 90 டிகிரின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நேர்கோட்டில் முதுகு வந்து இருக்கிற மாதிரி செய்யணும். யோக பயிற்சி அப்படிங்கிறது வந்து அன்றாட செய்யணும். ஒரு 15 நிமிஷம் செஞ்சா நம்ம லங்ஸ் நல்லா இருக்கும், ஹார்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேர கணக்கிற்காக வேக வேகமாக செய்வது யோக பயிற்சி கிடையாது. யோக பயிற்சிகள் செய்வதற்கு நிதானமும் பொறுமையும் மிகவும் அவசியம். நம்ம எவ்வளவு நேரம் சில பயிற்சிகளை செய்யறோமோ அந்த அளவுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்தால் மட்டுமே இதனுடைய பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த யோக பயிற்சியில நம்ம செய்யும் போது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத அடுத்ததா பார்க்கலாம். நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்.
4: படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே,
4: ஹாய் ஸ்நேகிதியே.

0: தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, நான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: தினமும்
8: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
0: பாட்டு பாடவா?
9: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
10: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
9: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
8: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
9: மனம் விரும்புதே.
11: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
12: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
11: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
13: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
12: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
11: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
14: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
15: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர்

0: அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.05 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: நடவடிக்கைகள்.
1: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100 கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 14 நொடிகள் தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது

0: புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: பிறகு கட்சி கோஷங்களும் முத்திரையிட்டு உங்கள் வாக்குகளை அழியுங்கள் என்று தேர்தல் விளையாட்டு விளையாடத் தொடங்கிய சிறுவர்களிடம் சென்று மதுரமாமி வீடு எது என்று கேட்கிறாள். ஒரு பையன் மூக்குச்செளியை புறங்கையால் துடைத்து கொண்டு, எந்த மதுரமாமி? மடத்துக்கு போய் பஜனை பண்ணுவாளே அந்த மாமியா? அவ வீடு பிருந்தாவன் திருவிழன்னா இருக்கு என்று கூறுகிறான். இல்லே, இந்த மாமி முறுக்கு சீடையெல்லாம் போட்டு விற்பா. ஒரு சின்ன பொண்ணு கூட ஸ்கூலுக்கு போறது. யாரு? ரேவதியோட அம்மாவா? அவ இங்கில்லையே, எல்லையம்மன் சந்துக்குள்ள ஒரு வீட்டுக்கு போயிட்டா என்று விவரம் கூறுகிறான். எனக்கு அந்த சந்தை வந்து காட்டுறியா? இதோ இங்கேதான், இப்படி போங்கோ. தெருமுனையில குழாய் இருக்கும், தண்ணி இருக்காது. மனிதர் இத்தகைய இடங்களிலும் வாழ முடியும் என்ற சகிப்புத்தன்மையின் அளவுகோலாக விளங்கும் சந்தில் ஒரு பொந்துக்குள் அவள் ரேவதியின் தாயின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறாள். இருட்டு. உள்ளிருந்து உயரமாக எலும்பும் தோலுமாக ஐயங்கார் சேலைக்கட்டில் ஒரு கிழவி, யாரு என்று கேட்டு வருகிறாள். அவெல்லாம் ஓட்டு போட போயிட்டா. எனக்கு காரு வரும்னா நீ யார தேடிண்டு வந்திருக்கேடியம்மா? மதுரம் மாமி ரேவதின்னு ஒரு குழந்தை இருக்காளே, அவ அம்மா. அந்த முதியவள் இதை நம்பாதவள் போல் மைத்ரேயை ஏற இறங்க பார்க்கிறாள். அவளுக்கு நீ உறவா என்ன?
2: ஆமாம்.
1: உன் பேரு? யாரோ எலெக்ஷனுக்கு நிற்கிறா லோகான்னு சொன்னாளே, அவளா?
2: இல்லை, என் பேர் மைத்ரேயி. அந்த மாமி எனக்கு சித்தி, இங்கேதான் இருக்கிறாளா?
1: மைத்ரேயின் வரலாறு முழுவதையும் தெரிந்து கொண்டுதான் விடுவாள் போலிருக்கிறது. பின்னாடி போ, உடம்பு சரியில்லை போலிருக்கு, மூணு நாளா காணலே. மைத்ரேயி அந்த புகைப்படிந்த கரி இருட்டில் வழியை தடவி கொண்டு போகிறாள். ஒரு மூலையில் சாக்குப்படுதா தொங்குகிறது, அது அசைகிறது. கம்மிய குரல், மைத்ரேயா வா என்று அழைக்கிறது. அவள் உள்ளே அடி வைக்கிறாள். மண் சுவர்களில் பூக்குவியல்களைப் போல் இருக்கும் ஓட்டுக்கூரை. வெளிச்சம் சந்து வழியே வருவதனால்தான் உள்ளே நன்றாக கண் தெரிகிறது. இரண்டு மண் அடுப்புகள், சட்டி பானை கரிப்பிடித்த தகர டப்பா, அலுமினியம் தூக்கு முதலியன சாமான்கள் அந்த 8x6 காணாத பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு புறம் மதுரம் மாமி ஒரு கந்தற்பாயிலும் அழுக்கு தலையணையிலும் படுத்து கிடக்கிறாள். அருகில் செல்ல இயலாதபடி ஒரு நாற்றம். என்ன மாமி உங்க உடம்புக்கு?
2: அடடா, இப்படி படுத்துட்டேளே.
1: மைத்ரேயி பெட்டியை கீழே வைத்துட்டு அவள் கையை பற்றி கொள்கிறாள். மதுரத்துக்கு பேச முடியாமல் நெஞ்சு அடைக்கிறது, கண்ணீர் மல்கிக்கிறது. நான் எப்படியோ தள்ளின்றிருந்தேன், இப்போ ஒரு மாசமா என்னால் முடியவே இல்லை. நெஞ்சு தொண்டை எல்லாம் ராணமா இருக்கு. சாப்பாடு தள்ளி 3-4 மாசம் கூட ஆயிடுத்து.
2: அட பாவமே, அன்னைக்கு என்ன பார்த்தேளே?
1: சொல்லவே இல்லையே நீங்க. அப்ப ஏதோ சாப்பாடு முழுங்க முடியல, பித்தம் வாந்தி வர்றதுன்னு இருந்தேன்டி அம்மா.
2: என்னை தேடிண்டு வந்திருக்கியே, ஒட்டுக்காக வந்தியோ என்னவோ.
1: எனக்கு கார்ல கூட உட்கார முடியாதேம்மா.
2: நான் எலெக்ஷனுக்கு வரல மாமி,
1: இங்கேயே உங்களுடைய இருக்கத்தான் வந்துட்டேன்.
2: குரல் நெகிழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ள முயலுகிறாள் மைத்ரேயி.
1: என்னுடனா? இங்கியா?
2: ஆமா மாமி, நான் உங்க கூட இருக்கக்கூடாதா?
1: ஐயோ, என்னால் ஒரு சோறு பொங்கி கூட போட முடியாதேடிம்மா, நான் வீட்டிலேயா இருக்கேன்.
2: நீங்கள் சோறு பொங்கி போடணும்னு நான் இங்கே வரலே மாமி.
1: நான் உங்கள் பெண் போல.
2: குழந்தைகளெல்லாம் எங்கே?
1: நானும் 15 நாளாக படுத்து கிடக்கிறேன். அதுகள் என்ன பண்ணும்?
2: சொர்ணத்துக்கிட்ட போறேன்னு ரெண்டும் நேத்து தான் காஞ்சிபுரம் போச்சு.
1: ஏண்டியம்மா, பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கியே, இங்கே எங்கேயானும் வேலைக்கு வந்திருக்கியோ?
2: ஏதோ வழியில் சொன்னதை மறக்காம வந்து பார்க்குறியே,
1: உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்?
2: மைத்ரேயி கைப்பையிலிருந்து ஒரு ஆரஞ்சை எடுத்து உரிக்கிறாள்.
1: சாப்பிட்றலாம் மாமி, இது வாந்தி எதுவும் எடுக்காது.
2: இதெல்லாம் வேற வாங்கின்னு வந்திருக்கியா?
1: குடு.
2: அவள் வாயை திறக்கும் போதே நாற்றம் அதிகமாக இருக்கிறது. உடம்பு மெலிந்து குச்சியாக வற்றி இருக்கிறது. துணி மூடாத கருத்த தலையும் பள்ளத்தில் விழுந்த கண்களும் அவளை பார்க்கவே சங்கடமாக இருக்கிறது. ஆரஞ்சுகளை கொட்டை நீக்கி முத்துகளாக கொடுக்கிறாள். 2 சுளைகள் கூட விழுங்க இயலாதபடி தலையை உருட்டுகிறாள்.
1: வேண்டாண்டி அம்மா வேண்டாம், இந்த நோவோடு முடியவே இல்லை.

0: சாறு பிழிந்து கொடுக்கிறேன். ஒன்றுமே சாப்பிடாமல் எப்படி மாமி? இன்னொரு பழத்தை நறுக்கி சாறு பிழிந்து அங்கே சுற்றுமுற்றும் பார்த்து ஒரு அலுமினிய தம்ளரை எடுக்கிறாள். அரிவாள் மனையும் இருக்கிறது. தம்ளரை கழுவ நீரில்லை. பிறகு கொஞ்சம் சீனி போட வேண்டாமா? அவள் வெளியே நீர் தேடி வரும்போது மதுரம் ஓங்கரிப்பது போல் ஓசை கேட்கிறது. பார்த்த மைத்ரேயிக்கு நாவும் நெஞ்சும் ஒட்டிக்கொள்கின்றன. ரத்தம்! மதுரம் கையில் ஏந்தி கொண்டு அருகிலுள்ள சுருணையில் துடைத்துக் கொள்கிறாள். அது குடலை புரட்டும் நாற்றம் வீசுகிறது. இந்த நிலையில் மதுரத்தை உடனே ஏதேனும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியதுதான் உச்சிதம். ஆண்டவன் தக்க தருணத்தில் தன்னை அங்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக மனமிறங்கி நன்றி செலுத்துகிறாள். மாமி, நான் போய் ஒரு வண்டி கொண்டு வருகிறேன். உங்களை யாரேனும் டாக்டரிடம் அழைத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறாள். டாக்ஸி, டாக்ஸி! பழைய மாம்பலம் சந்தில் டாக்ஸி வருமா? இரத்தம் கக்கினால் இவ்வளவு வாடை வருமா? முற்றிய க்ஷயமாக இருக்குமோ? நோய்களை பற்றி மைத்ரேயிக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது. தலைவலி, தொண்டை புண், காய்ச்சல் என்றுதான் அவள் பார்த்திருக்கிறாள். எனினும் மதுரத்தின் நிலை முற்றிய நோயின் அறிகுறியாகவே காட்டுவதாக உறுதி கொண்டு அவள் ஒரு வண்டிக்காக தேடுகிறாள். ரயில் வண்டி நிலையத்தின் அருகில் நிச்சயமாக வண்டி கிடைக்கும் என்று எண்ணி விரைந்து வருகிறாள். அங்கு ஒரு டாக்ஸி கூட அன்று நிற்கவில்லை. ஒரு ரிக்ஷாக்காரனை பார்க்கிறாள். ஏம்பா, ஆஸ்பத்திரிக்கு ஒரு நோயாளியை அழைத்து போகணும், வரியா? எந்த ஆஸ்பத்திரி என்று அவன் திரும்பி கேட்கையில் அப்பொழுதுதான் தன்னுடைய முட்டாள்தனம் உரைக்கிறது. மட்டி, ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு ரிக்ஷாவில் வைத்து அழைத்துச் செல்ல முடியுமா? எவரேனும் தனி மருத்துவரிடம் அழைத்துச் சென்றால் என்ன? அவளிடம் பணம் இருக்கிறது. மதுரத்தை குணமாக்க அவள் எந்த வகையிலேனும் உழைத்து பணம் சம்பாதித்து செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறாள். தெருவில் வரும்போது எத்தனையோ டாக்டர் பலகைகள் கண்களுக்கு தென்படுகின்றன. ஆனால் தேவை மிகுந்து தேடி போகும்போது ஒன்றும் புரிவதில்லை. பெயர் பலகைகளை பார்த்து கொண்டு அவள் தன்னை மறந்தவளாக பித்தியை போல் நடக்கையில் டாக்டர் நித்யானந்தம் MBBS என்ற பலகை ஒன்று பழைய மாம்பலம் தெரு ஒன்றில் தொங்குகிறது. அடுத்த அடி வைக்காமல் அந்த உச்சி நேரத்தில் அவள் படியேறி கதவை தட்டுகிறாள். அப்பப்பா, பெரிய நியூசன்ஸா போச்சு என்று யாரோ முணுமுணுத்து கொண்டு கதவு திறக்கும் முன்பு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர், யாரும் என்று சொல்லிக்கொண்டே திறந்தவள் அடுத்த சொல் எழுப்பாமல் நிற்கிறாள். மைத்ரேயிதான் சுதாரித்து கொண்டு, நான் டாக்டரை தேடிட்டு வந்தேன், டாக்டர் இருக்காரா என்று கேட்கிறாள். டாக்டரா? அவர் சாயங்காலம்தான் வருவார். விசிட்டிங் அவர் 4 to 6. நீங்கள் மைத்ரேயி இல்லடி? நான் யாரோ ஃபோன் பண்ண வந்து சும்மா தொந்தரவு கொடுக்கறதா நினச்சிட்டு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லிக்கிட்டே திறந்தேன். மைத்ரேயி தானே நீ?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: தொடர்வது பகல் 1 செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ஸ்லோவாக்கியாவிற்கான தனது பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் புறப்பட்டு சென்றார். பிரான்ஸ் நாட்டின் எவ்வியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு மோடி பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள்.

தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோர் நாளை 17ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு பதவியேற்கின்றனர். இவர்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவை தொடர்ந்து 5 அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இறுதி முடிவு செய்து அதற்கான கோப்பை துணைநிலை ஆளுநரிடம் வழங்குவார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. புதுச்சேரி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று புதுச்சேரி இணைப்பிற்காக விடுதலைக்கு ஆதரவாக கீழூரில் நடந்த வாக்களிப்பில் பங்கேற்ற விடுதலை போராட்ட தியாகியும் பெரிய காலாப்பட்டு பிரெஞ்சு கவுன்சிலருமான ஜெகதீசன் போடை நினைவுகூரும் வகையில் அவரது திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதேபோல் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த தமயந்தி என்கிற சரஸ்வதி அம்மாளின் பிறந்தநாள் நூற்றாண்டு துவக்க விழாவும் பெரிய காலாப்பட்டில் நடந்தது. கேரள அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் திருவனந்தபுரத்தில் தொடங்கி வைத்தார். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதி ஏலு, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறது, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நமக்காக உழைச்சு நம்மளை வளர்த்த பெற்றோர், சம்பாதிக்கிறப்போ கொண்டாடுறது, வயசானதுக்கு அப்புறம் கைவிடுறது, இதெல்லாமே மனித நேயம் இல்லாத ஒரு செயல் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாம இது சட்டப்படி குற்றமும் கூட. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறது நம்ம வீட்டு முதியவர்களையும் பெற்றோர்களையும் பாதுகாக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான சட்டத்தை பத்தி தான், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம். சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க அனைத்து வகையான வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம், இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, இது கொண்டு வரப்பட்டதோடைய முக்கியமான நோக்கம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆக்சுவலி இந்த சட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வயசான பெற்றோர்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த சட்டமே மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இந்த சட்டம் வந்துட்டு எனாக்ட் ஆனது பாத்தீங்கன்னா 2007, அதாவது 29 டிசம்பர் 2007 தான் இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இந்த சட்டத்தோட மூலக்கோர் என்னன்னா, வயசானவங்களுக்கு அவங்களோட முதிர்ப்பு காலத்துல வந்துட்டு அவங்களுக்கு தனிமையில விடப்படுறதுனாலயும் அவங்களோட மருத்துவ செலவு, உணவு, உடை, தங்குமிடம் இதெல்லாம் இல்லாத

0: அவங்க கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் அந்த சட்டமே எனாக்ட் ஆயிடுச்சு இந்த 2007ல. இந்த சட்டத்துல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் எதுக்காகனா வந்துட்டு இந்த வயது மூப்பு உடையவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு மெயினா இந்த சட்டம் யூஸ் ஆகுது. இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்துட்டு 7 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த சாப்டர்ஸ் என்னன்னா ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு என்னென்ன வந்துட்டு கொண்டு வரலாம், என்னென்ன விதிமுறைகள் கொண்டு வரலான்றதுக்காக தான் இந்த சட்டம் மேக்சிமம் வந்துட்டு இந்த 7 சாப்டர்ல இருக்கு. இதுல 7 சாப்டர் மொத்தமா 32 ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ்ன்றது விதிமுறைகள்.
1: ஓகே சார், சோ என்னென்ன விதிமுறைகள் இருக்க இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க.
0: முதல் ரூல் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன்னா 60 அண்ட் அபவ், 60 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் சீனியர் சிட்டிசன் வராங்க. இதுல அவங்களோட மந்த்லி இன்கம்னா அது 10,000 ரூபாய்க்கு மேல, அது ஏதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம், ஒன்னு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரலாம், இல்ல வந்துட்டு வாடகை வரலாம், இல்ல ஏதாவது ஷேர்ஸ்ல இருந்து வரலாம். இது எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த ஆக்ட் அவங்களுக்கு பொருந்தாது.
1: ஓகே.

0: இன்கம்னா அது 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மேல, அது ஏதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம். ஒன்று ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரலாம், இல்லை வந்துட்டு வாடகை வரலாம், இல்லை ஏதாவது ஷேர்ஸ்லேருந்து வரலாம். இது எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ஆக்ட் அவங்களுக்கு பொருந்தாது.
1: ஓகே,
0: 10,000 ரூபாய் கீழே இருந்தால் மட்டுமே தான் இந்த ஆக்ட் அவங்களுக்கு பொருந்தும்.
1: ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தது 10,000க்கு மேலே அப்படின்னா இந்த ஆக்ட் அவங்களுக்கு பொருந்தாது.
0: பொருந்தாது மேடம்.
1: ஓகே சரி, இப்போ இதில் வந்து அவங்க யார் யாரெல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெற்றோர்கள் வந்து அவங்க தான் இந்த கேட்டகரியில் வராங்கன்ற மாதிரி சொல்லுங்க. இவங்க யார்கிட்ட கிளைம் பண்ண முடியும்?
0: இப்போ சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட பேர பசங்க கிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம்.
1: ஓகே, ஸோ பேர பிள்ளைகள் வரைக்கும்
0: கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம்.
1: ஓகே,
0: ஒருவேளை அந்த சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு பசங்களோ பேர பிள்ளைங்களோ இல்லைன்னா அவங்க சொத்தை யாருக்கு எழுதி வைக்கிறாங்களோ அது வந்துட்டு ஏதாவது உறவு முறையாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு தத்தெடுத்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவங்க பேரில் எழுதி வச்சாங்கன்னா கூட இந்த சட்டம் வந்துட்டு அவங்க மேலே பாஸ் ஆகும். இப்போ எனக்கே வந்துட்டு பசங்க இல்லை, ஒரு பேர பிள்ளைங்க இல்லை, ஆனால் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா என்னோட சொத்தை என் சொந்தக்காரங்க பேரில் எழுதி வைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் என் சொந்தக்காரங்க என்னையே பார்த்துக்கல, போதுமான பராமரிப்பு தரலைன்னா நான் அந்த சொத்தை எழுதி கொடுத்ததுனால நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணலாம் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே.
1: ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு சொல்கிறீங்க, அதே மாதிரி பெற்றோர்கள்
0: பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளுக்கு கேட்கலாம்.
1: இப்போ ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க, ஸோ இப்போ இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு இப்போ எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து சரிசமமாக வந்து பிரிக்கக்கூடிய ஒரு
0: சட்டம் வந்துட்டு பையன் பொண்ணுன்றது கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ரெண்டு பேருமே அவங்களுக்கு பசங்கன்ற முறையில் ரெண்டு பேருக்குமே காமனான சட்டம் தான் இது.
2: ஓகே சார், ஸோ நேயர்களே இன்னும் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம், இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து வகையான வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியும்?
3: இந்த ஆக்ட்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 60 வயசுல இருந்து 60 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம்.
2: ஓகே,
3: இந்த மெயின்டெனன்ஸ் யார் யார் மூலியத்துல இருந்து கிளைம் பண்ணனாலும் அவங்க பசங்க, ஒருவேளை அவங்க பசங்க கிட்ட இருந்து மேக்ஸிமம் கிளைம் பண்ணலாம்.
2: ஓகே சார். சோ இப்போ இதுல வந்து இப்போ இந்த 60 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா, இப்ப 60 வயசுக்கு மேற்பட்டுதான் உங்களால கிளைம் பண்ண முடியுமா, இல்ல அதுக்குள்ள ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க வந்து இந்த சட்டத்தின் மூலமா கிளைம் பண்ண முடியாதா சார்?
3: அதாவது இதுல இருந்து பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் தான் சொல்றாங்க. பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள், சீனியர்னா 60 வயசுக்கு மேல. போட் பேரண்ட்ஸும் சீனியர்ஸும் சேர்ந்தே கிளைம் பண்ணலாம். இல்ல, 60 வயசு 60ல இருந்து 60 வயசுக்கு மேல வராங்க சீனியர்ஸ். பேரண்ட்ன்றது அவங்களோட அப்பா அம்மா. இதுக்கு

0: ஏஜ் லிமிட்ன்றது சீனியருக்குன்றது 60 வருது, பிலோ தட் பேரண்ட்ஸ் என்ற கன்சிடரேஷன்ல வருது.
1: ஓகே சார், இப்போ ஒரு பெற்றோருக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை இருக்கு, அவங்கள திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இல்லை, இப்போ இவங்களுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றத வந்து திருமணம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பெண் கிட்ட இருந்து அவங்களால கேட்க முடியுமா சார்?
0: கண்டிப்பா இருக்கு மேடம். இதுல பையன் பொண்ணுன்றது வேறுபாடு கிடையாது. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பெற்றோர்களை அவங்களோட மூப்பு காலத்துல பராமரிக்கணும்ன்றது சட்டம். அதனால அவங்க கிட்ட ரைட்ஸ் கிளைம் பண்ணலாம். இப்ப ஒரு பையன் இருக்கிறாங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா பார்ஷியாலிட்டி காட்டாம பண்ணலாம்.
1: ஓகே, ஸோ திருமணமான ஒரு பெண் அவங்களால வந்து ஒரு பெற்றோரை வந்து பார்த்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இல்லைனா ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ அவங்க கிட்ட போய் ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றத வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இதில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்?
0: மேபி அவங்களால பார்த்துக்க முடியலாம், ஃபினான்ஷியலி அவங்க சப்போர்ட் பண்ணலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு. ஏதர் வே அவங்க வந்துட்டு மணியாக கொடுக்கலாம், இல்லை ஃபுட்டு, இல்லை ஒரு ஷெல்ட்ரு, இல்லை அவங்களால தங்க இடம் கொடுக்க முடியாதுன்றாங்க. மேபி ஒரு வீடு பார்த்து வைக்கலாம், அந்த வீட்டுக்கு அவங்க வாடகை கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி தரலாம், துணிமணி வாங்கி தரலாம். இந்த மாதிரி நிறையா சோர்சஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சோர்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்.
1: ஓகே, இப்போ பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சு ஆனால் அவங்க கை விட்டுட்டாங்க பார்த்துக்கல அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கேட்கலாம். பட் இவங்க கிட்ட சொத்துக்கள் எதுவுமே இல்லை, எந்தவித வருமானமும் இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் கூட வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமா சார்?
0: இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைன்றதுனால வந்துட்டு அவங்க கிளைம் பண்ண முடியாதுலாம் கிடையாது. அன்டில் அன்லஸ் அவங்க வந்துட்டு இண்டிஜென்ட் பர்சனாக இருக்கணும். சொத்து எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில், இல்லை எனக்கு பிள்ளைகளும் இல்லை, சொத்து எதுவுமே இல்லை, என்னை பார்த்துக்க யாரும் இல்லைன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு தனியாக ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க அந்த எனக்கு இதை மாதிரி எனக்கு எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு எந்த ஒரு சொத்து இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்பாடில் அவங்க வந்தாங்கன்னா கவர்மெண்ட் அவங்கள ஓல்டேஜ் ஹோம்ஸில் தங்க வச்சுப்பாங்க. அதில் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்லை, பட் வந்துட்டு பசங்க இருக்கிறாங்கன்னா இது அவங்க பசங்களோட டியூட்டியை அவங்க டிஃபால்ட்டாக பண்ணி ஆகணும். ஏன்னா வந்துட்டு அவங்க பசங்க யாருமே தன்னைத்தானே மேலே வரப்போகிறது கிடையாது. அன்டில் நல்லஸ் அவங்க மேரி ஆகிற வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவோட ஹெல்ப்லேருந்து தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்பா அம்மாவும் வந்துட்டு சம்பாதிக்கிறது பண்ணுறது எல்லாமே அவங்களோட பசங்களுக்காக தான் இருந்தது. ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் அவங்களுக்கு அனெக்ட் ஆகும்.
1: ஓகே, ஸோ மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரைக்கும் கிளைம் பண்ண முடியும் சார்?
0: மேக்ஸிமம் 10,000 ருபீஸ் மேடம்.
1: ஓகே,
0: மாதம் மாதம் 10,000 ருபீஸ் கொடுக்கணுன்றது சட்டம் மேடம். அதில் இந்த மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி தான், மாதம் மாதம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இல்லை ரெண்டு பசங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த கேஸில் வந்துட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு ஃபேவராக ஆர்டர் வந்துடுச்சு மெயின்டெனன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு, சீனியர் சிட்டிசனுக்கு மெயின்டெனன்ஸ் தரணும்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு இதில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாலோ இந்த ஆர்டர் வந்துட்டு நிற்காது, இருக்கிறவங்க கொடுத்து தான் இருக்கணும்.
1: ஓகே,
0: அவங்க இல்லைன்றதுனால இந்த ஆர்டர் வந்துட்டு கேன்சல் ஆகாதுங்க. மீதி இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் கொடுக்க வேண்டியது சட்டம்.
1: ஓகே, ஸோ நேயர்களே, இன்னைக்கும் நம்ம ஷோவில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம், ஸோ அதை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போது ஒரு சின்ன பிரேக்.

கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம். சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து வகையான வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பேரண்ட் வந்து கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, இப்போ 10,000 அமௌண்ட் அப்படின்றது வந்து ஷேரிங்ல வருமா, இல்லனா இண்டிவிஜுவலா ரெண்டு பேருமே 10,000 கொடுக்க வேண்டியிருக்குமா?
1: அது ஷேர் பண்ணி கொடுக்கறாங்களா இல்ல இண்டிவிஜுவலா கொடுக்கறாங்களா, அது ரெண்டு பசங்களோட டிசிஷன். அது மேபி ஷேர் பண்ணியும் கொடுக்கலாம், இல்ல ஒரே ஆளா கூட கொடுக்கலாம். அவங்களுக்குள்ள ரெண்ட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் அதுல.
0: ஓகே,
1: டிபெண்ட் ஆகி இருக்கு.
0: ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு 10,000 வந்துடும்
1: கண்டிப்பா வந்தா.
0: சரி, இப்போ பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல ஏதோ சம் சிச்சுவேஷன் வந்து சரியில்லாம போறதுனால பெற்றோர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படுது இல்லையா? சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ அந்த பிள்ளைகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் வந்து பெற்றோர் கொடுக்காததா கூட இருக்கலாம், அவங்களே சுயமா சம்பாதிச்சு வாங்கின சொத்துக்களா கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ இந்த பெற்றோர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில போறாங்க இல்ல வீட்டில விட்டு வெளியில அனுப்பப்படுறாங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும் சார்?
1: கரெக்டா சொல்லணும்னா வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அப்பா அம்மா வந்துட்டு பசங்க வீட்டிலேருந்து வெளியில தள்ளுறாங்க. திரும்ப அந்த அப்பா அம்மாவை வந்துட்டு கோர்ட் மூலயமாவும் நீங்கள் கொண்டு வந்துட்டு உள்ளாரங்க தங்க வைக்கலாம், ரைட்ஸ் இருக்குது, கோர்ட் ரூலோ ஒபே பண்ணி தாகணும். இது ட்ரிப்னலோ இல்லை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கோர்ட்ல இந்த ஆர்டர் வருதோ இந்த ஆர்டர் அங்கே ஒப்ளைஜ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளியராக ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு இடத்துலேருந்து அவங்கள பிடிக்கலன்றனால தான் அவங்கள வெளியில் அனுப்புகிறாங்க. திரும்பவும் அந்த வயசானவங்களை அதே வீட்டில் தங்க வச்சிங்கன்னா பழைய மாதிரி திரும்ப அந்த சிச்சுவேஷன் அமையாதுன்றது என்ன நிச்சயம்னு சொல்லி க்வெஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அவங்கள முதியோர் இல்லம் இல்லை ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸில் அவங்க தங்க வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள அங்கே தங்க வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா திரும்ப அவங்க என்ன துயரத்தினால வெளில அமிச்சாங்களோ இப்போ திரும்பவும் அதுக்கு டபுள் மடங்காக நீ என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்ட அப்படின்ற ஈகோவும் அங்கே ஒரு அந்த பிரச்சனையில கண்டிப்பாக இதை விட டபுளாக தான் அந்த ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுவாங்க.
0: ஓகே சார். ஸோ இப்போ கைவிடப்பட்ட பெற்றோர் இல்லை வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அனுப்பப்பட்ட பெற்றோர்கள், ஸோ இவங்க வந்து அவங்களுடைய சொத்துக்களை பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சுட்டாங்க ஆனால் கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய சொத்துக்களை திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த சட்டத்தில்?
1: கண்டிப்பாக மேடம். இப்போ வந்துட்டு இந்த சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் செக்ஷன் 23 சப்செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அந்த பெற்றோர் வந்துட்டு அந்த சொத்தை வந்துட்டு கொடையாவோ கிஃப்டாவோ செட்டில்மெண்ட்டாவோ எதுவாக கொடுத்துருந்தாலும் சரி தான், அதில் அவங்க வந்துட்டு பசங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அதில் இருக்கும். எப்போ அந்த டேர்ம்ஸ் வயலேட் ஆகுதோ அப்போ அந்த டாக்குமெண்ட்டோட வெரிடிட்டி ஃபால்ஸ் ஆகிடுது. அதாவது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் ஒரு அக்ரிமெண்ட்டு ஃபைல் ஆகுது. அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலன்ற பட்சத்தில் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வந்துட்டு ட்ரிபுனல் முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா செக்ஷன் 23 கிரவுண்ட்ஸில் வந்துட்டு கொடுத்த சொட்டை ரிவோக் பண்ணிக்கலாம், திரும்ப அந்த பெற்றோருக்கே திரும்ப கொடுக்கப்படும். இதில் இதில் வந்துட்டு அது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அந்த சொத்தை திரும்ப ஒப்படைக்கிறதுக்கு.
0: ஓகே, ஸோ இப்போ அவங்களுக்கான அந்த சொத்துக்கள் வந்து திரும்ப பெற முடியும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு போயிடுச்சு அவங்க பிள்ளைகள் கிட்ட இருந்து அப்படின்னா இப்போ அப்போ என்ன ஆகும் சார்?
1: அதுக்குண்டான காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். இப்போ அந்த சொத்தோட மதிப்பு என்ன வித்தாங்களோ அந்த அமௌண்ட் இவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுத்தாகணும். ஏன்னா வந்துட்டு இது சிவில் சூட் மாதிரி போயிடும். அதில் அதுக்கு அந்த அளவுக்கு இது முடியாதனால, ஏன்னா இவங்க சிவில் சூட்டுன்ற போச்சுன்னா அது வேற கிரவுண்ட்ஸில் போகும். அது அந்த மாதிரி இல்லாதனால அந்த எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்களோ அந்த சேல் அமௌண்ட்டுக்கு எக்ஸாக்டான அமௌண்ட் கொடுத்தாகணும் அதில்.
0: ஓகே, ஸோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து வகையான வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள் சொன்னவா தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் வந்து எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதுல என்னென்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் இருக்கணும் பெற்றோர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ சொத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசியம் சொத்து, அசியா சொத்து எல்லாமே தான் சொத்து, ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதை ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நீங்கள் அதை ஒரு பத்திரம் பண்ணுறீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, இது இதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஏதாவது கிஃப்டாவோ ஏதாவது டீடாவோ எழுதுறாங்கன்னா அதை கிளியராக கிரவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும். என்னைய அதாவது அப்பா அம்மா இருக்கிற வரைக்குமே உயிரோடு இருக்கிறவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணுன்ற கண்டிஷன் அதில் முதல் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக அந்த அவங்க எழுதி கொடுக்குற பத்திரத்தில் இருக்கணும்.
0: ஓகே, சோ என்னதான் பிள்ளைகள் மேல நம்பிக்கை இருந்தாலுமே, அவங்க எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருந்தாலுமே வந்து சிச்சுவேஷன் எப்படியும் சேஞ்ச் ஆகலாம்ன்றதுனால அந்த பத்திரத்துல இந்த ஒரு லைன் மென்ஷன் பண்ண வேண்டியது கட்டாயம்.
1: கண்டிப்பா எழுதணும், ஏன்னா எந்த சிச்சுவேஷன் வேணா என்ன வேணா மாறலாம். அதுக்காக இந்த லைன் எழுதி வச்சிட்டாங்கன்னா அவங்க சேஃபர் சைடுல இருக்காங்கன்னு அர்த்தம்.
0: ஓகே சார். ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரு பெட்ரோல் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க அப்படின்னா எப்படி வந்து கிளைம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் சார்?
1: இப்போ ஒரு வயது மூப்பவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு இப்போ மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களா வந்துட்டு ட்ரிபுனல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது சப் மெஜிஸ்ட்ரேட்னு இருக்கிறாங்க. மெஜிஸ்ட்ரேட்டு, சப் மெஜிஸ்ட்ரேட்டு, சப் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டு இந்த மாதிரி இருக்காங்க. இதில் மேக்ஸிமம் சப் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டு அவங்க கிட்ட போயிட்டு மனு ஒன்று எழுதி கொடுக்கணும். மனு எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த மனுவின் அடிப்படையில் வந்துட்டு கேஸ் நடத்துவாங்க. இப்போ ஒருவேளை அவங்களால இயலாமையாக, அவங்க கால் முடியாமல் இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த வயது மூப்பவங்க அவங்களுக்கு நாமினேட் பண்ணி யாராவது ஒருத்தங்களை அனுப்பலாம், அவங்களோட பெட்டிஷன் செய்து கொடுக்கறதுக்கு பண்ணலாம்.
0: ஸோ இப்போ இவங்க நேரடியாக போகலன்னா கூட வேற யாரையாவது நாமினியாக போட்டும் வந்து
1: கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ஒருவேளை அங்கே ஒரு ஓல்ட் ஏஜில் ஹோமில் இருக்கிறாங்க, இவங்களால நடந்து போக முடியலன்ற பட்சத்தில் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பதில் ரெப்ரஸன்டேட்டிவாக போய் கொடுக்கலாம் அதில்.
0: ஓகே சார். ஸோ இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸில் இது போகும் சார்?
1: ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் மேடம். இப்போ அவங்க போயிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்கன்னா அந்த மனுவின் பேரில் வந்துட்டு அவங்க படித்து பார்த்துட்டு அவங்க வந்துட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க ரெண்டு பேருக்குமே. இவங்களுக்கு வழக்கு போட்டவங்களுக்கும் கொடுப்பாங்க, உங்களோட பசங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி ஆஜராகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்றைய தேதியில் ஆஜராகணும். அவங்க ஆஜராகிட்டு ரெண்டு பேரோட சைடில் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இதன் பேரில் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க மேடம்.
0: ஓகே சார். ஸோ இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க இல்லைனா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர் வந்து கோர்ட்லேருந்து வருது அப்படின்னா, இதுக்கான டைம் லிமிட் எவ்வளோ காலத்துக்குள்ளே ஒரு மெயின்டெனன்ஸ் அவங்க கொடுக்கணும் இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த டைம் லிமிட் பற்றி சொல்லுங்கள்
1: மேடம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 நாளுக்குள்ளார போடணும். அந்த 90 நாளுக்குள்ளார போடலைன்னா அவங்களுக்கு என்ன ரீசன், ஒரு 30 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும். இந்த ஆர்டரில் வந்துட்டு எப்படி வேணால் இருக்கலாம், ஜெயிக்கவும் செய்யலாம், தோக்கவும் செய்யலாம். இப்போ ஒருவேளை பசங்களே வரலன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டு சுயமோட்டோவாக அந்த பசங்களை எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டோம் ஆர்டர் பண்ணலாம். எக்ஸ்பார்ட்டினா கேஸில் ஒருதலபட்சமாக கூட ஆர்டர் பண்ணலாம். அவங்களுக்கு தெரிவிச்சிட்ட பிறகு தான் ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் பசங்க தெரிஞ்சும் வரலை. அப்போ வந்துட்டு நாலேஜ் இருந்து வராத காரணத்தினால ஒருதலை பட்சமாக கூட தீர்ப்பு வழங்கலாம்.
0: ஸோ இப்போ பிள்ளைகள் ஆஜராகலை அப்படின்னா இப்போ அந்த கேஸ் வந்து பெற்றோர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்கேஸ் இப்போ அந்த பெற்றோர்களால் வர முடியல, ஒரு 60 வயதாக எடுத்து இல்லை உடல்நிலை காரணமாக வந்து அவங்களால நேரடியாக வர முடியல அப்படின்னா இப்போ இவங்களுக்கு சட்டம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யுது?
1: அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இவங்களுக்கு பதில் ஆஜராகலாம். ஓகேங்களா? ஆஜராகி இவங்களுக்கு வர முடியாத காரணத்தை ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் எவிடன்ஸோட கொடுத்துட்டு இவங்க எய்தர் பை ரிட்டர்ன்ல அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்னாக கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் மேடம்.
0: ஓகே சார். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இது சம்பந்தப்பட்ட கேசஸ்ல வந்து என்ன மாதிரியான காரணங்களுக்காக மோஸ்ட்லி அப்பீல் போகுது சார்?
1: அப்பீல் போறது ஒரே விஷயம் தான் மேடம். ஒன்னு ஜெயிச்சவங்க மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களோட காம்பன்சேஷன் அமௌண்ட் 10,000 டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்போ சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ் வந்துட்டு தோத்துட்டாலோ இல்ல அவங்க பசங்க தோட்டுத்தாலோ அப்பீல் போலாம் மேடம். அப்பீல் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போலாம், கலெக்டர் அவர்கிட்ட அப்பீல் போலாம்.
2: சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரிபியூனல்ல போயிட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த அப்பீல் தான் வந்து கலெக்டர் கிட்ட போகும் இல்லங்களா?
1: டெபுட்டி கலெக்டர்னு சொல்றது சப் மேஜிஸ்ட்ரேட் அவங்க கிட்ட போலாம். அதுல அதுக்கு அப்புறமேட்டா அப்பீல்ன்றது பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான்.
0: ஓகே சார். சோ இப்போ ஒரு மெயின்டனன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம மெயின்டனன்ஸ் கேட்கறது அப்படின்றது ஓகே. பட் பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களால வந்து ஒரு ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் சார்?
1: இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் கேசஸில் வந்துட்டு சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்கல்ல, ட்ரிபுனல் தான் இருக்கிற சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு இவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அமௌண்ட்டை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணலாம். அது அவரோட ரைட்ஸ் இருக்குது. இந்த ரைட்ஸ் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் சம் சிச்சுவேஷன்ஸ் தான். அதில் எக்ஸாக்ட் ஆனால் ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து 10,000. மேபி பேரண்ட்ஸும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இல்லை வந்துட்டு அவங்களோட இப்போது பசங்களோட டிஃபென்ஸ் கரெக்டாக இருந்துட்டு அவங்களுக்கு வருமானம் எதுவும் இல்லைன்ட்டு போதுமான ஆதாரம் கொடுத்தாங்கன்னா மேபி கன்சிடர் பண்ணலாம். இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த மெஜிஸ்ட்ரேட்டோட பவரில் இருக்குது.
0: ஓகே சார். ஸோ இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைம் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இதை நிறைவேற்றுறது அப்படின்றது வந்து கட்டாயமா சார்?
1: இப்போ ஒரு பேரண்ட்ஸோட முடிவு தான் அது ஃபைனலி. இப்போ வந்துட்டு அவங்க அந்த வீட்டில் தான் இப்போ எதர் பையன் வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ தங்கி தான் ஆகணும்னு அவங்க சொன்னாங்கன்னா கோர்ட் அதுக்கு ஆர்டர் போடலாம். ஆனால் வந்துட்டு என்னன்னா அது எந்த வகையில் இது ஃபீஸிபிள்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சர்டன் சர்க்கம்ஸ்டன்டஸில் அவங்கள வீட்டிலேருந்து வெளியில் அமுச்சிருக்கிறாங்க. அது ஏதர் சோர்சஸ் இருக்கலாம்.
2: வீட்டில் வெளியில் அனுப்புனது ஒன்று இருந்தாலுமே இப்போ ஒரு பெண் பிள்ளையை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க போகிற இல்லாத ஒரு இது தான். பட் இவங்க வந்து நான் பெண்ணோட இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ற ஒரு இது கிளைம் வைக்கிறாங்கன்றப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில
1: அந்த ஆர்டர் ஓபே பண்ணிதான் மேடம்.
0: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ பெற்றோர்களையோ இல்லனா வயதானவர்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து நம்ம சாலையோரங்கள்ல ஆதரவு இல்லாத முதியோர்களை வந்து முதியோர் இல்லத்துல சேர்க்கறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போ பெற்ற பிள்ளைகளே வந்து அவங்களுடைய பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்துல வந்து சேர்க்கறாங்க இல்லையா? சோ இந்த ஒரு போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் இது சட்ட ரீதியா சரியா சார்?
1: ஒரே விஷயம் தான் சொல்றேன், ஒரு கிளியர் ப்ரொவர்ப் இருக்கு, வாட் வி சோ வாட் வி ரீப், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோமோ, என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். இவங்க இதை பண்ணுறாங்கன்னா இவங்களோட பசங்களும் நாளைக்கு அதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை அவங்களோட பசங்களும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே நிலைமை அவங்களுக்கு வராதுன்றது நிச்சயம் கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் வரும். நான் அதுக்காக விதிமுறைகள் நிறையா இருக்குது மேடம். இதை மாதிரி வந்துட்டு பசங்க

0: வந்துட்டு பெற்றோர்களை வந்துட்டு முதியோரிடத்தில் சேர்க்கறதில்ல. முதியோர்கள் வந்துட்டு அந்த ப்ராப்பரான ஃபோரம் ட்ரிப்யூனலில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணிவிட்டு அவங்களோட ரைட்ஸை அவங்க கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு தெரியலை. ஒன்றுமேல மேடம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் போங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். இது மாதிரி எங்கள் பசங்க வீட்டை விட்டு வெளியில் தடுத்துட்டாங்க, அதாவது முதியோருக்கு காரணத்தில் தடுத்துட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ஸில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா அதன் பேரில் விசாரணை பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க மேடம் அதில்.
1: ஓகே சார். ஸோ இப்போ பிள்ளைகளால் பெற்றோர்களை பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேலை காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு சில விஷயங்கள் காரணமாக இருக்கலாம், என்னால் பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியல, ஆனால் நான் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கான என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவங்க சொல்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே இருக்குமா, இல்லைனா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா சார்?
0: அவங்களால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதுக்கு வேலிட் ரீசன் இருக்கணும் மேடம்.
1: ஓகே.
0: எதர வந்துட்டு அவங்க இங்க இல்ல, அவங்க ஸ்டேட்ஸ்ல இருக்கிறாங்க, இல்ல வேற ஏதாவது சிட்டில இருக்கிறாங்க, பாத்துக்க முடியல அப்படின்னா வித்தின் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டின்னு போகிறது எதுவும் பேர்டன் கிடையாது அவங்களுக்கு. அவங்க வேலைக்கு போனாலும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் வீட்டில் செக்யூரிட்டி கேமரா இருக்க போகிறீங்க, பார்த்துக்க போகிறீங்க, வீடு அவங்க பார்த்துக்க போகிறாங்க பேரண்ட்ஸ் அதில். அதனால் அது ஒன்றும் பேர்டனாக எனக்கு தெரியல அதில். அதனால் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் பசங்களோட வீட்டிலே வச்சிருக்கிறது பெட்டர் ஆப்ஷன் இங்கே ஓல்டேஜ் ஹோம்ஸில் சேர்க்கிறதுக்கு.
1: கண்டிப்பாக சார். ஸோ நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஷோவில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நம்ம கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. காலத்தால் அழியாத நெஞ்சல் நீங்க அனுப்பிற்ற தேரிசை பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம் FM ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியின் முதல் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜென் கல்யாண் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்திய அரசின் அனைத்து PM நலத்திட்டங்களின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடத்த புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மின்துறையால் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், PM சூரியகர் மஃப்ட் பிஜிலி யோஜனா, PM SG MBY திட்டத்தின் கீழ் வீடுகளில் மேற்கூரை சூரியமின் நிலையங்கள் அமைப்பதன் பயன்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பதிவு முகாம் இன்று காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் மின் நுகர்வோர்கள் இத்திட்டம் தொடர்பான விவரங்களையும் அறிந்து மேற்கூரை சூரிய மின் நிலையம் அமைப்பதற்கான விண்ணப்பத்தை நேரடியாக பதிவு செய்யலாம். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் நுகர்வோர்கள் மின்கட்டண ரசீதுடன் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்களும் முகாமில் பெறப்படும். மாநில அரசின் கூடுதல் மானியத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நுகர்வோர்கள் குறிப்பிட்ட ஆவணங்களின் நகல்களுடன் வரும்

மாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை நகல், ஆதார் அட்டையின் நகல், மின் கட்டண ரசீது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 3721 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர். இவர்களுக்கு 26.96 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று இத்திட்டத்தின் பயன்களை அறிந்து கொண்டு இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு புதுச்சேரி மின்துறை கேட்டுக்கொள்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு கைபேசி எண்கள் 9489808373 மற்றொரு எண் 9489808374 மற்றும் ee2ped@py.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்று காலங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200

0: ₹300 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: காலத்தால் அழியாத நெஞ்சல் லிங்காடம் பெற்ற தேனிசை பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம் எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில நாளை நமது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆர் சுதர்சனம் அவர்களுடைய இசையில டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்கள்ல பூம்புகார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணுங்கள். நேரம் 2:38 22 நொடிகள்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரல்கள்ல எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 2:52. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வி குமார் அவர்களுடைய இசையில் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
4: ஹமே கர்வ ஹை கி பிச்சலே ஏக தசக் மே ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நிறைவாக வரும் பாடு எல்லார் ஈஸ்வரி அவர்களுடைய குரல்ல வா ராஜா வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர்.

இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீசியா பற்றி தெரிந்து கொள்ள போறோம். நேரிலே உங்களுக்கு இந்த அனஸ்தீசியா பற்றிய, அதாவது மயக்க மருந்து பற்றிய சந்தேகங்களுக்கு நீங்களும் வந்து கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்கலாம். 2271760 மற்றும் 2275233 என்ற எண்கள்ல

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:50. நேயர்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீஷியா பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும்

0: ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்லே மயக்க மருந்து பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் FM ரெயின்போவில். அதுக்கு நீங்க வந்து 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீஷியா மற்றும் ரீஜனல் அனஸ்தீஷியா பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். முதல்ல அந்த லோக்கல் அனஸ்தீஷியனா என்ன டாக்டர், ரீஜனல் அனஸ்தீஷியனா என்ன டாக்டர்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீஷியனா அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மறுக்க வச்சுட்டு அந்த இடத்துல ஆப்ரேஷன் செய்யறது தான் லோக்கல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம். ரீஜனல் அனஸ்தீஷியான்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கையில் அடிபட்டிருக்கோ இல்லை காலில் அடிபட்டிருக்கோ அதுக்கு போகிற நரம்பை வந்து மருந்து கொடுத்து அந்த நரம்பை வந்து செயலிழக்க வச்சு தற்காலிகமாக செயலிழக்க வைக்கிறது தான் வச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த பகு அந்த பகுதி ஒருவேளை கையாக இருக்கலாம் காலாக இருக்கலாம் முழங்கையாக இருக்கலாம் முழங்காலாக இருக்கலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம மயக்கம் அதாவது மருத்து போற வைக்கிறது தான் ரீஜனல் அனஸ்தீசியா.
0: அதாவது ஒரு பகுதி அதாவது உடம்புல இருக்க ஒரு பகுதியை மட்டும் பண்றது ரீஜனல்.
1: ரீஜனல்
0: அப்ப லோக்கல்ங்கிறது
1: லோக்கல் ஒரு குறிப்பிட்ட இடம். இப்போ தோல்ல இங்க ஏதாவது ஒரு காயம் இருக்கு அதுக்கு நம்ம தையல் போடணும் அந்த மாதிரி எதனா இருந்தாக்கா அதுக்கு வந்து லோக்கல் அனஸ்தீசியா அந்த ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் ஊசி போட்டு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து நம்ம தையல் போடணும் அந்த மாதிரி.
0: ஓகே டாக்டர். இப்போ எந்த வகையான அறுவை சிகிச்சைக்கு எந்த மயக்க மருந்து வந்து பொருத்தமானது டாக்டர், அவற்றுடைய வகைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: மயக்க மருந்துன்னு பார்க்க போனீங்கன்னா இப்போ வந்து ஜெனரல் அனஸ்தீசியா இருக்குது, ஸ்பைனல் அனஸ்தீசியா இருக்குது, ஸ்பைனல் அனஸ்தீசியாவும் ரீஜனல் அனஸ்தீசியா தான், லோக்கல் அனஸ்தீசியா ரீஜனல் அனஸ்தீசியான்னு மூணாக இருக்கும். ஜெனரல் அனஸ்தீசியான்னு பார்க்கத்தீங்கன்னா வழக்கம் போல் முழு மயக்கம் எல்லாத்துக்குமே தெரியும். எப்படின்னாக்கா ஃபுல்லாக மயக்க மருந்து கொடுத்து ஃபுல்லாக முழு மயக்கம். ஆனால் இந்த லோக்கல் அனஸ்தீசியா இந்த பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் மறுக்க வச்சு அதில் ஆப்ரேஷன் பண்ணுறது. ரீஜனல் அனஸ்தீசியா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்பைனல் அனஸ்தீசியானா முதுகு தண்டில் ஊசி போட்டு அங்கே மருந்து செலுத்தி குறிப்பிட்ட இடத்த மட்டும் அதாவது வயிற்றுப்பகுதிக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் ஆப்ரேஷன் செய்யணுனாக்கா நம்ம ஸ்பைனல் அனஸ்தீசியல் தான் நம்ம மோஸ்ட்டாக பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போது ஹெர்னியா ஆப்ரேஷனோ இல்லை இது எல்எஸ்சிஎஸ் அதாவது டெலிவரி லோவர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன் அதுக்காக
0: எல்லாத்துக்கும்
1: இடுப்பு கீழே ஃபுல்லாக மறுத்து போக வைக்கிறது நம்மளுடைய ஸ்பைனல் அனஸ்தீசியா.
0: ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததான் வந்து இப்போ வந்து ஒரு நோயாளிகளுக்கு வந்து உடல்நல கேற்றவாறு எந்த அளவுக்கு வந்து நம்ம மயக்க மருந்து கொடுக்கணும்? அப்போ இப்போ வந்து கொஞ்சம் அவங்க வந்து உடம்பு ரொம்ப வீக்காக இருப்பாங்க இல்லை சர்க்கரை நோய் அந்த மாதிரி பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மயக்க மருந்து வந்து நார்மல் பேஷண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்களா டாக்டர், இல்லை எப்பவும் போல எல்லாருக்குமே சேம் அப்படிங்கிற மாதிரி?
1: எல்லாருக்குமே ஒரே மயக்க மருந்து கொடுக்க முடியாது, ஒரே டோஸும் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தனி டோஸ் தனி மருந்து தான் கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரல் அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஜெனரல் அனஸ்தீசியா முழு மயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய உடல் உபாதைகள் அதாவது சுகர் இருக்கோ இல்லை பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாறும், அதுக்கு ஏற்ற மாதிரியான டோஸ் மாறும். அதே மாதிரி இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா சொன்னோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னாக்கா வயசுக்கு ஏற்ற மாதிரியும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டோசேஜ் மாறும். எவ்வளோ டோசேஜ் கொடுக்குறோன்றது அதாவது எத்தனை ML கொடுக்குறோன்றது அதில் மாறும்.
0: ஓகே டாக்டர். இப்போ அதுக்கு வந்து இவங்க தகுதியானவங்களான்னு ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர்? நீங்க இப்போ சொன்னீங்க ஹைட்டை வச்சு நான் பார்ப்போம் அவங்களுடைய இது அது மட்டும் தான் பார்ப்பீங்களா இல்லை வேற ஏதாவது நீங்க செக் பண்ணுவீங்களா இவங்க வந்து தாங்குவாங்க இவ்வளோ அளவு?
1: ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ப்ரீ அனஸ்தீசியா செக்அப்னு ஒன்று பண்ணுவோம். அது பண்ணிட்டு தான் நம்ம வந்து எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் ஃபிட்டா இல்லையான்னு கொடுப்போம். ஃபிட்டாக இருக்க பேஷண்ட் நம்ம ஆப்வியஸாக நம்ம அனஸ்தீசியா, அன்ஃபிட் ஆகிற பேஷண்ட் வந்து நம்ம திருப்பி அவங்கள அவங்களுக்கு என்னென்ன காரணங்களுக்காக அவங்க அன்ஃபிட்டாக இருக்காங்களோ அதை வந்து சரி செஞ்சுட்டு வரணும். சில பேருக்கு வந்து ரத்த கம்மியாக இருக்கலாம், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றதுக்காக அறிவுறுத்துவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேருக்கு பிபி அதிகமாக இருக்கும், அவங்கள பிபி கண்ட்ரோல் பண்ணிட்டு வர சொல்லுவோம், சுகர் அதிகமாக இருக்கும், சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வர சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர். இப்போ நீங்க வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ண மாதிரின்னு சொன்னீங்க, இப்போ எமர்ஜென்சி நம்ம கண்டிப்பாக ஆப்ரேஷன் எமர்ஜென்சியில் பண்ணணும் அப்படிங்கும் போது அப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுவீங்க?
1: எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு சுச்சுவேஷன் தான், எப்பவுமே வந்து ஹை ரிஸ்க் கன்சென்ட் எடுப்போம்.

0: அதாவது இப்போ நார்மலாக இருக்க பேஷண்ட் வந்து யூஸ்வலாக நார்மலாக இருக்க பேஷண்ட், அதாவது ஏஎஸ்ஐ 1 ஏஎஸ்ஐ 2 பேஷண்ட்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது. சப்போஸ் அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரியான டோசேஜ்லாம் எமர்ஜென்சி பேசிஸில் அதுக்கு ஆல்டர் பண்ணி நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை

0: எடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் 3:08. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து லோக்கல் மற்றும் ரீஜனல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம தெரிந்து கொண்டுகிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களுடன் நம்ம வந்து இன்னைக்கு பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச பேச நம்மளுக்கும் தோணிட்டே இருக்கு. நேர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு மயக்கம் மருந்து அதை பத்தினா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, 2271-760 மற்றும் 2-7-5-2-3-0 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இப்போ டாக்டர், அடுத்ததாக வந்து இப்போ ஒரு மயக்க மருந்து வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஆப்ரேஷனை டைம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த டைம் வரைக்கும் தான் அந்த மயக்க மருந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுப்பீங்களா டாக்டர்? அது எவ்வளோ நேரம் அந்த உடம்புல அந்த மயக்க மருந்து இருக்கும் டாக்டர்?
0: யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆப்ரேஷன் எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஜென்ரல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும், இப்போ ஸ்பைனல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த டியூரேஷன் வந்து அந்த ஒரு மருந்தோடைய ஆக்ஷன் டைம் பொறுத்து தான் இருக்குது. டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம் ஒரு ஒரு மருந்துக்கும், அந்த மருந்தோடைய டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் தான். இப்போ சப்போஸ் நடுவில் அந்த மருந்து தேவைப்படுதுன்ற பட்சத்தில் திருப்பி அந்த மருந்தை கொடுப்போம் ஜெனரல் அனஸ்தீசியாவில். இப்போ ரீஜனல் அனஸ்தீசியான்ற போது பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பகுதியில் நேரடியாக போய் செலுத்தக்கூடிய ஒரு மருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மருந்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் சில சமயத்தில் அந்த மருந்துடைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன ப்ரொலாங்டு சர்ஜரியாக இருந்தாலுமே அதில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது இல்லை அந்த ரீஜனல் அனஸ்தீசியா கொடுத்துற வரைக்கும். சில சமயத்தில் இந்த முதுகுத்தண்டில் போடுற ஊசி இருக்கு இல்லையா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஹெர்னியா ஆப்ரேஷன், சிசேரியன் செக்ஷன், அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மருந்து கூட இன்னொரு மருந்து கலந்து கொடுப்போம் சில சமயத்தில். ஆப்ரேஷன் ரொம்ப நேரம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுனாக்கா அந்த டியூரேஷனை ப்ரொலாங் பண்ணுறதுக்காக, அந்த மருந்தோடைய எஃபெக்டை ப்ரொலாங் பண்ணுறதுக்காக ஒரு கூட இன்னொரு மருந்தையும் சேர்த்து கொடுப்போம் அது அந்த மருந்தோடவே. ஸோ அது யூஸ்வலாக வர அந்த 2 hours, 3 hours இல்லாமல் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour என்னோ எக்ஸ்ட்ரா வரும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம் டாக்டர்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ வந்து எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும் அப்படின்னு நம்புறேன், இந்த மயக்க மருந்தோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? ஏன்னா நிறைய கட்டுக்கதைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதுல என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லைனா இது வெறும் கட்டுக்கதையா டாக்டர்?
0: கட்டுக்கதைன்னு இல்லை, சிலதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம், சிலதெல்லாம் வந்து அவங்களே நினைச்சிக்கிறதா இருக்கலாம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் வாந்தி வரதோ, குமட்டல், தலை சுத்துறது, தொண்டை எரிச்சல், ஜெனரலாக இந்த மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி அனஸ்தீசியால இந்த வெளியில் வந்து ஒரு வித்தின் 24 hours அந்த இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து முடிஞ்சிடும், அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. இப்போது ஸ்பைனல் அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதுகுத்தண்டில் போடுற ஊசி இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சைட் எஃபெக்ட்னு பார்த்தா முக்கியமான சைட் எஃபெக்ட்டுன்னு பார்த்தா PDPH சொல்லுவோம், போஸ்ட் டியூரல் பங்க்சர் ஹெட்ஏக். அது என்ன பண்ணுனாக்கா இப்போ நம்ம ஊசி போடும்போது இந்த முதுகுத்தண்டில் ஊசி போடும்போது இந்த மூளையிலேருந்து வர நீரை வச்சு தான் வந்து நீரோட அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து குறைஞ்சதுனாக்கா தலைவலி ஜாஸ்தி ஆகும் சில பேஷண்ட்ஸ்க்கு தான் இருக்கும், அது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்ல முடியாது. இப்போது ரீசன்ட் அட்வான்சஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது நீடில் சைஸ் கம்மியாக்குனதுனால இப்போ அந்த இன்சிடென்ட்ஸும் ரொம்ப கம்மியாயிருச்சு.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து
1: ஹலோ வணக்கம்
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம் சார்.
4: கண்டிப்பா, வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம். வணக்கங்க.
4: டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த லோக்கல் அனஸ்தீஷியா அப்படிங்கறது ஒரு

0: சில பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும் பொழுது அந்த ரிக்கவரி ரேட் அப்படிங்கிறது குறிப்பிட்டு நார்மலா அந்த ப்ரெஷர் சுகர் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் பாதிப்பு இல்லாதவங்க சீக்கிரமா டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க. வேற அந்த ரெக்கவரி ரேஷியோ அந்த இணை நோய்கள்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும். அண்ட் இது வயதும் தொடர்புடையது லிங்க்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, டாக்டர், ஒருவருக்கு அந்த அனஸ்தீஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும் பொழுது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு அந்த மருந்து அப்படிங்கறத இன்ஜெக்ட் பண்ணுவாங்க? அதற்கு இருக்கக்கூடிய அந்த கிரைட்டீரியா என்ன? வெயிட்டுக்கு தகுந்தாற் போல அந்த மருந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன்.
1: என்ன எப்படி கொடுப்பீங்க, அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டாங்க. எப்படி இருக்கும் கேட்டாங்க. ரெக்கவரி ரேட் அந்த லோக்கல் அனசீசியன் பார்த்தீங்கன்னாக்கா அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் அந்த ஒரு மறுக்க செய்யறதுன்னு தவிர பேஷண்ட்டை முழுசாக மயக்கமாகறதோ அதுலேருந்து ரெக்கவர் ஆவாங்கன்றதோ எதுவும் கிடையாது. அந்த மறுக்க அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பாட், இப்போ விரல்னாக்கா அந்த விரலில் மட்டும் மருந்து கொடுத்து தான் பண்ணுறது தான் லோக்கல் அனசீசியா. இப்போ கையில் ஏதாவது காயம் சிறப்பு இருந்ததுன்னா அந்த அதை சுற்றி ஒரு லோக்கல் அனசீசியா கொடுத்து அது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது. ஸோ அந்த லோக்கல் அனசீசியா லோக்கல் அனசீசியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட் வந்து முழு கான்சியஸ்னஸோடு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ரெக்கவரி அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் கேட்குற அந்த ரெக்கவரிலாம் வந்து பியூர்லி அந்த ஜென்ரல் அனசீசியாவில் மட்டும்தான் வரும். லோக்கல் அனசீசியாவில் அந்த ரெக்கவரிலாம் கிடையாது, ஏன்னா பேஷண்ட் கான்சியஸாக தான் இருப்பாங்க. செகண்ட் குவெஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டோசேஜ் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக.
2: என்னன்னாக்கா
1: உடல்நிலை பேஸ் பண்ணி ஜென்ரல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பேஷண்ட்டுடைய வெயிட் மட்டும் இல்லை, அவங்களுடைய உடல்நிலை எல்லாமே, ஹைட், வெயிட், ப்ளஸ் அவங்களுடைய ஏற்கனவே இருக்க கண்டிஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை நுரையீரல் பிரச்சனையோ, வீசிங், ஆஸ்துமா, டிபி, இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி டிசீஸ் இருக்குது, இல்லை லிவர் டிசீஸ் இருக்குதுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்ஸை நாங்கள் மாடிஃபை பண்ணி அதுக்கு என்ன ட்ரக்ஸ் உகந்த ட்ரக்ஸோ அதுதான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கான டோசேஜ் மாறும், ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் டோசேஜ் மாறும்.
2: ஓகே டாக்டர், நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம் டாக்டர்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து லோக்கல் மற்றும் ரீஜனல் அனஸ்தேஷியா அப்படி தான் தெரிந்து கொள்கின்றிருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களோட தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ அடுத்ததான் வந்து இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இதில் வந்து நம்ம அலர்ஜி நர்வ் டேமேஜ் அப்படின்னு ஏதாவது ஏற்படுமா டாக்டர்? இதை பற்றி நான் படிக்கும் போது இதில் இருந்தது அலர்ஜி நர்வ் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அலர்ஜி நர்வ் டேமேஜ் அந்த மாதிரி ஒரு டேர்ம் இது வரைக்கும் நானும் கேள்விப்பட்டதில்லை. மேபி என்னன்னாக்கா அந்த லோக்கல் அனஸ்தீசியாவுக்கு கொடுக்கும்போது ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கும் சில சமயத்தில். அதுக்கு தான் எல்லா சர்ஜரிஸ் முன்னாடியுமே டெஸ்ட் டோஸ் போடுவாங்க எல்லாத்துக்கும். இந்த லோக்கல் அனஸ்தீசியாவுக்கெல்லாம் டெஸ்ட் டோஸ் கொடுப்பாங்க. கொடுத்து தான் அந்த டெஸ்ட் டோஸ் ஓகேவா இருந்ததுன்னா தான் அந்த பேஷண்ட் வந்து அதை கொடுப்போம். தோலுக்கு கீழே இன்ஜெக்ஷன் ஊசி ஊசியை போட்டு அந்த மருந்தான் கொஞ்சமாக ஒரு டெஸ்ட் டோஸ் கொஞ்சமாக கொடுப்போம். அதில் எதனாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி அதில் எதனா ரியாக்ஷன் வருதான்னு பார்த்துட்டு இன்கேஸ் எதுவும் ரியாக்ஷன் வரலன்னா அந்த பேஷண்ட் எதுவும் அலர்ஜி இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த எதனா அலர்ஜி இருக்குனாக்கா அந்த ஊசி போட்ட இடத்த சுற்றி செவந்து போகிறதோ இல்லை அரிக்கிறதோ இல்லை உடம்பு ஃபுல்லாக தடுப்பு தடிப்பாக ஆகிறதோ இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த மெடிசன்ஸை அந்த லோக்கல் அனஸ்தீசியா ட்ரக்கை நாங்கள் அவாய்ட் பண்ணிப்போம்.
2: ஓகே டாக்டர், இப்போ இதில் தொற்று ஏதாவது ஏற்படுமா டாக்டர்? இப்போ நம்ம மயக்க ஊசி கொடுத்து அந்த இடத்துல வந்து தொற்று ஏதாவது ஏற்படுமா டாக்டர்?
1: தொற்றுனாக்கா அந்தளவுக்கு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கும் புரியல. தொற்று வராது. இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக என்னன்னாக்கா நம்ம இது யூஸ்வலாக கொடுக்கும்போது நம்ம அந்த லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கும்போதோ இல்லை ரீஜனல் அனஸ்தீசியா கொடுக்கும்போதோ அந்த பகுதியை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டெரைல் ஆக்கிட்டு ஆன்டிசெப்டிக் லோஷன், ஆல்கஹால் ஸ்வாப்.

0: எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். ஸோ ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி, இன்கேஸ் இஃப் யூ டூ இட் இன் அ ஸ்டெரைல் வே, ஸ்டெரைலாக பண்ணாக்கா ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கம்மி. சப்போஸ் இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்காமல் சில சமயத்தில் பண்ணாக்கா ரேட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததாக வந்து இப்போது பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். இந்த பிளட் தின்னர்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கவங்களுக்கு இப்போது நம்ம வந்து மயக்க மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுப்பீங்க டாக்டர்?
0: பிளட் தின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாக இப்போது ஹார்ட் பேஷண்ட்ஸ் தான் நிறையா அந்த பிளட் தின்னர்ஸ் எடுக்கிறாங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸோ இல்லை மூளையில் நரம்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, சிவிஏன்னு சொல்லுவோம், செரிபிரல் வாஸ்குலர் ஆக்சிடென்ட், அதாவது மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஆஸ்பிரின் இல்லை க்ளோபிடோகிரல்னு சொல்லுவோம், யூஸ்வலாக இந்த மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5 days to 1 week இந்த மெடிசன்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம எடுப்போம். நீங்கள் கேட்கலாம், இது இப்போ இந்த 5 days to 1 week அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது அந்த அந்த மெடிசன்ஸோடைய எஃபெக்ட் போயிட்டு திருப்பி அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராதா? அதுக்காக நம்ம பிரிட்ஜிங் தெரப்பின்னு ஒன்று போடுவோம். பிரிட்ஜிங் தெரப்பினாக்கா இன்ஜெக்டபிள்ஸ் இன்ஜெக்ஷன் போடுவோம், அதாவது ஷார்ட் ஆக்டிங்காக இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன், அதாவது 24 hours, 12 hours இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும், 12 hours வெறும் ஆக்ட் ஆகிறது மட்டும். இப்போ இந்த மெடிசன் இந்த மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இதனுடைய எஃபெக்ட் பிளட்லேருந்து போகிறதுக்கே வந்து 1 week ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து 1 week முன்னாடியே ஸ்டாப், ப்ரொசீஜருக்கு 1 week முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பிரிட்ஜிங் தெரப்பி ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே ஓகே டாக்டர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 crore அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் லோக்கல் மற்றும் ரீஜனல் அனஸ்தேஷியா பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் டாக்டர். இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது என்ன அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுப்பதால் ஏற்படும் பின்விளைவுகள் அப்படின்னு என்னென்ன பின்விளைவுகள் இருக்குது டாக்டர்? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நான் இன்ஜெக்ஷன் போட்டதால தான் எனக்கு வந்து முதுகு வலிக்குது, இன்ஜெக்ஷன் போடலைனா எனக்கு முதுகெல்லாம் வலிக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க டாக்டர்.
0: இது ஆக்சுவலாக எங்களுடைய ரொட்டீன் டே டு டே ப்ராக்டிஸில் கூட நிறையா பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறத நானும் பார்த்துருக்கேன். அந்த பேஷண்ட்ஸை நாங்கள் உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து தான் அனுப்புகிறோம். என்னன்னாக்கா அந்த ஊசியால் உங்களுக்கு முதுகு வலி ஏற்படுறதுன்றது கிடையவே கிடையாது. அந்த ஊசியோடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பெருசாகவும் இருக்காது. அந்த சர்ஜரி பண்ணுற அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் சான்ஸ் தான், அதுவும் ரொம்ப ரேர், 0.001 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட். மோஸ்ட்டாக இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அவங்களுக்கு போஸ்ட் எல்எஸ்சிஎஸ் அதாவது போஸ்ட் சிசேரியன் செக்ஷன் அந்த வலி இருக்குது, முதுகு வலி இருக்குதுன்னா அது காரணம் இந்த ஊசி கிடையாது. ஏன்னா இந்த ஊசி வந்து யூஸ்வலாக ரொட்டீனாக நம்ம இடுப்பில் போடுறோம் இல்லையா, ஜுரம் சாதாரணமாக ஜுரம் அடித்தா ஊசி போடுறோம் இல்லையா இடுப்பில், அந்த மாதிரியான ஒரு ஊசி தானே தவிர இது நம்ம போயிட்டு ஒன்றும் நரம்பு மண்டலத்தில் போய் உள்ளார போய் குத்தி பாதிக்கப்படுறதோ அது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த ஊசி ரொம்ப மைன்யூட்டான ஊசி, ரொம்ப ஒரு சின்ன நரம்பு அளவு தான் இருக்கும் ஒரு அந்த ஊசியோட இதுவே டயமீட்டரு. ஸோ அது பார்த்திங்கன்னா அது போய் உங்களுக்கு வந்து பேக் பெயினை காஸ் பண்ணும், டிஸ்க் பல்ஜ் காஸ் பண்ணுனாக்கா அது கிடையாது. அப்புறம் யூஸ்வலாக வந்து ரொட்டீனாக அந்த எல்எஸ்சிஎஸ் பண்ணதுக்கப்புறமே பேஷண்ட்ஸோடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம். சில சமயத்தில் அந்த பேஷண்ட்ஸோடைய அவங்களுக்குள்ளாரே ஏற்கனவே இருக்கிற அந்த எதனா ஒரு ப்ராப்ளம் தான் அந்த இதுவாக இருக்குமே தவிர இந்த ஊசியால் என்றைக்குமே வலி இருக்காது.
1: அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க டாக்டர், நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா ஸ்பைனலில் போடும்போது அந்த இடம் வந்து வலிக்குது, அதாவது ஒரு 2-3 years அப்புறம் அந்த சி செக்ஷன் முடிஞ்சு ஒரு 2-3 days இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க டாக்டர்.
0: அது ஆக்சுவலாக ஒரு மாயே தான், என்னன்னாக்கா அந்த ஊசியோட
1: நம்மளே நினச்சிக்கிறது
0: தான், வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வலிக்கும். ஆனால் எங்கேயோ எப்பயோ ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக எடுத்து வந்து இதை ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
1: ஓகே டாக்டர். இப்போ இந்த முதியவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கா டாக்டர்? இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம வந்து மயக்க மருந்து கொடுக்கணும் அப்படிங்கும் போது அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் நீங்கள் வந்து அதை எடுத்துப்பீங்களா டாக்டர்?
0: கண்டிப்பாக. இப்போது ஏஜ் ஃபேக்டருன்றதை விட

0: பார்த்தீங்கன்னாக்கா எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி தேல் ஹாவ் அவங்களுக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து அதுக்கான டோசேஜ் ஆல்டர் பண்ணியும் அது அவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்குமோ அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வயசானவங்களுக்கு டோசேஜ் கண்டிப்பாக மாறும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்குமா டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீஜனல்னா அந்த கீழ் இடுப்புக்கு கீழே மட்டும்தான் நம்மளுக்கு உணர்வு இருக்காது, மேலெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு உணர்வு இருக்குமா டாக்டர்? கீழே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு நம்ம வந்து இருக்குமா டாக்டர்?
0: யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது இடுப்பு கீழே ஃபுல்லாக மறுத்துருன்னு சொன்னது தான் நீங்கள் கேட்குறீங்க. என்னாக்கா பேஷண்ட் வந்து ரொம்ப கான்சியஸாகவே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏசுவோம், அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனால் அவங்களால கீழே என்ன நடக்குதுன்றத உணரவே முடியாது. அவங்க காலில் இருக்குதான்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சுத்தமாக வந்து செயலிழந்துடும். அந்த செயலிழந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 to 5 hours அந்த ஊசி போட்டு ஒரு 4 to 5 hours கழித்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசீட் ஆக ஆரம்பிக்கும். தானாக அவங்களால அவங்க கால் கையை உணர முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறபடி வந்து வேறு இதுவே கிடையாது, வாய்ப்பே இல்லை.
1: ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து இடுப்பு கீழே தான் போட்டாங்க ஆனாலுமே எனக்கு வந்து நினைவே இல்லை, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது சுற்றி இத்தனை பேர் இருந்தாங்கன்னு மட்டும் தான் தெரியும், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சிலவங்க வந்து சொல்கிறாங்க.
0: அது யூஸ்வலாக நடக்கிறது தான். என்னன்னாக்கா சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன தான் நம்ம வந்து ஊசி போட்டு இடுப்பு கீழே மறுக்க வச்சாலும் அவங்களுடைய ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப பயப்படுவாங்க சில பேர். அவங்களுடைய அதாவது அவங்க காலே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேஷண்ட்ஸ். நானே பார்க்கும்போது என்னுடைய பேஷண்ட்ஸே நிறைய பேர் வந்து ஐயோ டாக்டர் என் கால் இல்லை, கால் இல்லை, என் காலை காணோம், என்ன பண்ணிங்க என் காலை காணணும். ஆனால் அவங்க கால் இருக்குது, இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுமே தவிர கால் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஆங்ஷியஸ் ஆவாங்க சில பேர். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்கள செடேட் பண்ணி தூங்க வைக்கிறதுக்காகவும் அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் ஒரு மருந்து கொடுத்து அவங்கள கொஞ்சம் தூங்க வைப்போம். ஸோ அப்படி தூங்கும்போது என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு சுற்றி இருக்கிறதுலாம் எதுவும் தெரியாது, ஆனால் அவங்க வந்து கான்சியஸ் எழுப்புனா எழுந்திரிக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க, ஆனால் எந்த சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ஆங்ஸியஸாக இருக்க பேஷண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் செடேட் பண்ணி வைப்போம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்க இந்த டைமில் அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை மீறி அவங்க எந்திரிக்கல, இன்னும் கான்சியஸ் வரல அப்படின்னா என்ன செய்வீங்க டாக்டர்?
0: நீங்கள் கேட்குறது வந்து யூஸ்வலாக அந்த ஜெனரல் அனஸ்தீசியா எல்லாம் நிறைய நடக்கும். எப்படின்னாக்கா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மருந்து கொடுத்துருப்போம், அந்த மருந்தோடைய எஃபெக்டையும் தாண்டி ரொம்ப நேரம் மயக்கத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரொலாங்க்டு வென்டிலேஷன் கொடுப்போம். போஸ்ட் அனஸ்தீசியா கேர் யூனிட், அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு, அந்த வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே வென்டிலேட்டரை வச்சு அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக செயற்கை சுவாசம் கொடுத்து அவங்கள ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்களுடைய அந்த எஃபெக்ட் போகிற வரைக்கும் அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதுவும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. என்னன்னாக்கா வி ஹாவ் ஒன் மோர் ட்ரக் கால்டு சுகாமடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தான் நம்ம வந்து மயக்க மருந்து அந்த மசில் ரிலாக்ஸன் கொடுத்தாலும் அந்த மருந்து கொடுத்தாக்கா உடனடியாக ரிவர்ஸ் ஆயிரும். முன்னாடி தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. இப்போது சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. என்னன்னாக்கா ஜெனட்டிக்கலாகவே சில பேருக்கெல்லாம் ட்ரக் எலிமினேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி பேஸ்டாகவே நிறையா இருக்கும். ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஜீன் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு மசில் ரிலாக்ஸன் கொடுத்தாக்கா அது எலிமினேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும்.
1: பரம்பரையான்றத
0: விட ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட சாதியினத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு பார்க்க முடியுது. இந்த செட்டியார் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறையா அந்த இது இருக்கும். என்னன்னாக்கா இப்போ சக்சினல் கொல்லின்னு ஒரு ட்ரக் இருக்கும், அது நம்ம கொடுத்தோம்னாக்கா யூஸ்வலாக வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து வெறும் 10 to 12 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஈவன் டேஸ் கணக்கில் வந்து மசில் ரிலாக்ஸன்ட் போகிறதுக்கு அதாவது ஈவன் 24 hours வரைக்குமே அவங்களுக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது தான்.
1: ஓகே டாக்டர், நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டோம். ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம வந்து ஹலோ வணக்கம் சார், கஜலட்சுமி.

0: மேடம், உங்களுடைய போனோட சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க சிக்னல் இருக்கிற இடம் வரீங்களா? ஓகே மேடம், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
1: ஹலோ.
0: ஹலோ,
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
2: இப்ப எனக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க குழந்தை பிறந்தப்ப.
1: சரிங்கம்மா.
2: அந்த ஊசி வந்து முதுகுல போட்டது.
1: சரி.
2: அது என்னடா, கொஞ்ச நேரம் கூட உட்காரவே முடியல.
1: இப்போதான் அதை பத்தி பேசி முடிச்சோம். நான் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்.
2: இன்னும் ஒண்ணு சார்
1: சொல்லுங்க.
2: இப்ப மயக்கம் வந்து கொடுத்து ஆபரேஷன் பண்றாங்க இல்லைங்களா?
1: சரிங்கம்மா.
2: அது வந்து பிக்ஸும் வருங்களா மயக்கம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம்?
1: இதுக்கும் பதில் நான் சொல்றேன். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஊசி போட்டது ஒண்ணு முது வலிக்குதுன்றாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலா ஒரு மாயை தான். ஒண்ணுமோ ஆக்சுவலா அவங்களுடைய ரீசன் வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதை அவங்க கண்டுபிடிக்கணும். இந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு. அதான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ எப்படி எப்பயோ நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ நடக்கிற ஒரு இதை வந்து முடிச்சு போடுற ஒரு இதுதான். அதனுடைய
0: எல்லாருமே அதான் எல்லாருமே இந்த இன்ஜெக்ஷன் பிரசவம் போது போடுற இன்ஜெக்ஷன் தான் வந்து அதனாலதான் முதுகு வலியே வந்துடுது.
1: இல்லை, இது யூஸ்வலாக ரொட்டீனாக எல்லா பேஷண்ட்ஸும் கேட்கறது தான். ஸோ இதுக்கான ஒரு கிளியர் சொல்யூஷன் இதுதான். அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ உங்களுக்கு முதுகு வலிக்குது, உட்காரும் போது முதுகு வலிக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுடைய முதுகில். உங்களுடைய முதுகு தண்டு ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை இன்கேஸ் ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வெயிட் ப்ராப்ளம்னால டிஸ்க் பல்ஜ் எதுனா ஆகலாம், போஸ்ட் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி என்ன ஆயிருக்கலாம். ஆனால் இந்த ஊசினால் முதுகு வலி இருக்குதுன்றது கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று க்வெஸ்சன் வந்து வலிப்பு வருமானு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, ஃபிட்ஸ் வருமானு கேட்டது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கனாக்கா லோக்கல் அனசீசியா வந்து டோசேஜ் வந்து அதிகமாக கொடுத்தாக்கா, அதாவது ஒரு ஒரு மருந்துக்கும் ஒரு ஒரு டோசேஜ் இருக்குது, இந்த பாடி வெயிட்டுக்கு இவ்வளோ தான் டோசேஜ் கொடுக்கணுன்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டோசேஜை தாண்டி போகும்போது என்ன ஆகும்னாக்கா லோக்கல் அனசீசியா சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். என்ன ஆகும்னாக்கா அந்த லோக்கல் அனசீசியா மருந்து வந்து நம்மளுடைய ரத்த நாணங்கள் வழியாகவே சில சமயத்தில் ட்ராவல் ஆயிடுச்சுனாக்கா, உள்ளார ஆக்சிடென்டலாக இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அதில் அது வழியாக போகும்போது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது கொடுத்த அடுத்த ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஈவன் 1 மினிட்க்குள்ளாரே கூட சீசர் வருதும். சீசர்னால் வலிப்பு வரும். ஸோ வலிப்பு வரும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா. இப்போ ஜென்ரல் அனசீசியா பார்த்தீங்கனாக்கா ஜென்ரல் அனசீசியா வலிப்பு வரலாம். என்னன்னாக்கா அந்த வலிப்பு வரதுக்கான ரீசன் வந்து என்னன்னு ஏற்கனவே வலிப்பு வரதுக்கான ஒரு பொட்டென்சியல் அந்த பேஷண்ட்டுக்கு இருந்ததுனாக்கா தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ட்ராஆப்ரேட்டிவ் சீசர்ஸ் ஆல்சோ.
0: ஓகே டாக்டர், இப்போ நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களோட தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய டவுட் நிறைய பேருக்கு இருந்தது இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு தான் வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், இப்போ அடுத்து

0: தான் வந்து இந்த ஸ்பைனல் மற்றும் எபியூடரல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன டாக்டர், அதுக்கு ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன?
1: ஸ்பைனல் அண்ட் எபிடூரல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பைனல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகு தண்டில் ஊசி போடுறது தான், எபிடூரலும் முதுகு தண்டில் ஊசி போடுறது தான். என்னென்னாக்கா, அந்த முதுகு தண்டில் போடும்போது ஒரு லேயர் அதிகமாக உள்ளார போகிறது வந்து ஸ்பைனல், ஒரு லேயர் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு ஊசி போகிறது வந்து அது வந்து எபிடூரல். எப்படின்னா, அந்த நரம்பு தண்டோடைய கவரிங் இருக்கும் இல்லையா, அந்த கவரிங் வந்து ஒரு லேயர் லேயராக ஒரு மெம்பரேன்ஸ் இருக்கும், லேயராக இருக்கும். ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம ஸ்பைனல் கொடுக்கறது வந்து சப் அரக்னாய்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல போய் தான் கொடுப்போம். எப்படின்னாக்கா, டியூரா மேட்ரு, அரக்னாய்டு மேட்ரு, பயோ மேட்ரு, இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் பயாலஜியில் படிச்சிருப்போம், இப்போ மறந்துருப்போம். என்னன்னாக்கா, அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இந்த பிரெயினுக்கும் இந்த ஸ்பைனல் கார்டுக்கும். அந்த ஒரு லேயர் லேயராக அந்த ஒரு லேயருக்கு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டியூரா அரக்னாய்டுன்னு, இந்த அரக்னாய்டை தாண்டி பயோமேட்ருக்கு முன்னாடி அந்த சப் அரக்னாய்டு ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் வந்து அந்த சிஎஸ்எஃப், அந்த நீர், மூளையை சுற்றி ஒரு நீர் இருக்கும், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்ட்டு. அந்த ஃப்ளூயிடு வந்து அந்த அந்த ஸ்பேஸில் தான் ஓடும். இப்போ அந்த ஸ்பேஸில் நம்ம போயிட்டு இந்த மருந்து கொடுக்குறது தான் ஸ்பைனல் அனஸ்தீசியா ஆர் சப் அரக்னாய்டு பிளாக்னு சொல்கிறது. இப்போ எபிடூரல்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இப்போ நான் சொன்னது அரக்னாய்டு மேடம். இப்போ எபிடூரல்னு பார்த்தீங்கன்னாக்கா, டியூராவுக்கு முன்னாடியே, டியூராவுக்கு வெளியில், அதாவது அந்த ஸ்பைனல் கார்டுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும், அதுக்கு வெளியில் கொடுக்கறது தான் எபிடூரல். ரெண்டுமே முதுகு தண்டில் போடுறது தான். இப்போ ஸ்பைனல் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோஸில் முடிஞ்சிடும். எபிடூரல் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம ஒரு கேத்தீட்டர் மாதிரி ஒரு டியூப், சின்ன ஒயர் மாதிரி ஒன்று உள்ளார வச்சுருவோம், அது வழியாக நம்ம எப்போ வேணாலும் மருந்து கொடுத்துப்போம். யூஸ்வலாக நம்ம அந்த கேத்தீட்டர் வந்து ஒரு 3 டேஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் உள்ளாரே வச்சு, அதனால் எந்த ப்ராப்ளம் வராது. எபிடூரல் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனாக்கா, மோர் காம்ப்ளிகேட்டட் கேசஸ், மோர் கோமார்பிட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து எபிடூரல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் மோஸ்ட், அந்த கார்டியாக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும். ஏன்னா இட் இஸ் மோர் சேஃபர் தேன் ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஏன்னா ஸ்பைனல் அனஸ்தீசியா என்ன பண்ணுனாக்கா, உங்களுக்கு டக்குன்று பிபியெல்லாம் நிறையா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எபிடூரல் இஸ் மோர் சேஃபர். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எபிடூரலில் எபிடூரலுக்கும் ஸ்பைனலுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, ஸ்பைனலுக்கு வந்து ஒரு ஸ்பைனல் அனஸ்தீசியாவுக்கு கம்மியான ட்ரக் அளவு தான் கொடுப்போம், எபிடூரலுக்கு அப்படி கிடையாது. எபிடூரலுக்கு கொஞ்சம் அதை விட ஒரு லார்ஜர் வால்யூம், அதிகமான மருந்து கொடுப்போம். அதுக்காக நீங்கள் கேட்கலாம், இது அதிக, அப்போ இது அதிக டோஸான்னு கேட்கலாம், அப்படி கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ உகந்ததோ அது தான் நாங்கள் கொடுப்போம், வால்யூம் தான் அதிகம். அதாவது இது இதனுடைய வால்யூம் கம்மி, அது இதனுடைய வால்யூம் அதிகம், அவ்வளோதானே தவிர ட்ரக்கோடைய ஆக்ஷன் எல்லாமே ஒன்று தான்.
0: ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது வந்து அல்ட்ரா சவுண்ட் வழிகாட்டிய ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்னா என்ன டாக்டர்?
1: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போது ரீஜனல் அனஸ்தீசியான்னு நான் ஏற்கனவே சொன்னது வந்து அந்த குறிப்பிட்ட நரம்பில் போயிட்டு ஊசி போடுறது, அந்த குறிப்பிட்ட நரம்பை கண்டுபிடிச்சி ஊசி போடுறது வந்து முன்னாடிலாம் வந்து லேண்ட்மார்க் கைடடாக போட்டிருந்தாங்க. அல்ட்ரா சவுண்டு உள்ளார இந்த ஃபீல்டில் அல்ட்ரா சவுண்ட் உள்ளார வரதுக்கு முன்னாடி வரைக்கும் லேண்ட்மார்க் கைடடாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் நர்வ் ஸ்டிமுலேட்டர்னு ஒன்று இருக்கும், அதாவது அந்த நரம்பில் போயிட்டு சின்னதாக ஒரு ஊசியை வச்சு அதில் கரண்ட் கொடுத்து அந்த நர்வை ஸ்டிமுலேட் பண்ணாக்கா அந்த நர்வ் கரெக்டாக அந்த நர்வில் தான் இருக்குமா, அந்த நரம்பில் தான் இருக்குமான்றத காட்டி கொடுக்கும். ஸோ அதனுடைய வழிகாட்டிப்படி நம்ம வந்து அங்கே மருந்து கொடுப்போம். இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ் என்னன்னாக்கா, அல்ட்ரா சவுண்ட் கைடன்ஸ். அல்ட்ரா சவுண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இந்த கைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னாக்கா அதுக்கு போகிற நரம்பு எங்கே கண்டுபிடிச்சி அல்ட்ரா சவுண்ட் வழியாகவே அந்த நரம்பை கண்டுபிடிச்சி அந்த நரம்பை வந்து நம்ம விஷுவலைஸ் கண்ணால் பார்த்து அந்த நரம்பு மேலே நம்ம ஊசி போடுறது தான் அந்த அல்ட்ரா சவுண்ட் கைடன்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட் இப்போதைக்கு இருக்கிற ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன வரும்ன்றது இதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும், பட் இதுதான் இப்போதைக்கு ரீசெண்ட். ஆனால் இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் சேஃபஸ்ட். ஏன்னாக்கா வந்து இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னாக்கா லேண்ட்மார்க் கைடன்னு சொல்கிறதுலேருந்து இப்போது இந்த கைக்கு போகிற நரம்பு இங்கே தான் போகும் அப்படின்னு ஒரு நம்ம ஏற்கனவே அனாட்டமியில் எதனா படிச்சிருப்போம், அதை வச்சு நம்ம இங்கே தான் போகும்ன்ட்டு அந்த ஊசி அங்கே ஊசி போட்டு அந்த ஒரு ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு நிறைய கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம நரம்பே வந்து கண்ணால் பார்த்து நம்ம ஊசி போடுறதுனால அந்த நரம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊசி மருந்து மட்டும் போட்டாலே போதுமான. ஸோ ரொம்ப சேஃபானது.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த இது வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ரீஜனல் அனஸ்தீசியா வந்து ஒரு நோயாளி வந்து அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து ரீஜனல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு

0: அவங்க எப்படி அந்த குணமடைவதை வந்து மேம்படுத்துது டாக்டர் இந்த ரீஜனல் அனஸ்தேசியா?
1: ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீஜனல் அனஸ்தீசியா வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா மாதிரி கிடையாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கைக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் வந்து கைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க முந்தைய காலத்தில், இந்த ரீஜனல் அனஸ்தீசியா வர்றதுக்கெல்லாம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி காலத்தில் இருக்கும்போது அவங்களுடைய ரெக்கவரி, போஸ்ட் அனஸ்தீசியா, அந்த அனஸ்தீசியா ட்ரக்ஸ்லேருந்து அவங்க வெளில வர்றது, அதெல்லாமே கொஞ்சம் டிலேடாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீஜனல் அனஸ்தீசியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரெக்கவரி ரொம்பவே குயிக்காக இருக்கும். எப்படின்னாக்கா இன்றைக்கி காலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு உடனே கூட சில சமயத்தில் வந்து ஒரு 2 or 3 hours, 4 hours டிஸ்சார்ஜ் ஆகி போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஸ்டேவை வந்து கம்மிப்படுத்தும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ரீஜனல் அனஸ்தீசியா பிளாக்ஸ்னு இருக்குது. இப்போது ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கனாக்கா அதுக்கான ரீஜனல் அனஸ்தீசியா பிளாக்ஸ் கொடுத்தோனாக்கா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே பேஷண்ட் வந்து வலி இல்லாமல் எழுந்திரிச்சு நடக்க முடியும். ஸோ வலி இல்லாமல் பார்த்துக்கிறது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வலி இல்லாமல் பார்த்துக்கிறது, ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவை கம்மி பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து ரீசனோட மேஜர் அட்வான்டேஜ்.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க லோக்கல் அனஸ்தேஷியா வந்து ஒரு பகுதிக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதாவது திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கையில் ஏதாவது வெட்டுப்பட்டுடுச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அது அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த எப்பவும் போல் எல்லாமே செஞ்சிடலாமா? அது இப்போ ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுட்டு எப்பவும் போல் யூஸ்வலாக நம்ம வந்து கேஷுவலாக இருந்துடலாமா? இப்போ நீங்கள் ரீஜனல் சொன்னது 2-3 hoursல எப்பவும் போல் போயிடலாம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி தான் லோக்கல் அனஸ்தேஷியாக்குமா டாக்டர்?
1: லோக்கல் அனஸ்தீசியான்னு பார்த்தீங்கன்னா இதுவாக நம்ம வந்து 2-3 hours மெயின்டைன் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு பேஷண்ட்டோட ஜெனரல் கண்டிஷன் நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுனாக்கா தான் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம். அந்த டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் அந்த 2-3 hours டிஸ்சார்ஜ் பண்ணிட மாட்டோம், பேஷண்ட்டோட ஜெனரல் கண்டிஷன் பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். சப்போஸ் ஜெனரல் கண்டிஷன் நல்லா இல்லை, இன்கேஸ் அவங்களுக்கு அதிகமான ஹாஸ்பிட்டல் ஸ்டே தேவைப்படுதுனாக்கா மேபி ஒரு ஒன் டே ஆர் டூ டேஸ் அதிகமாக ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லோக்கல் அனஸ்தீசியா பார்த்தீங்கனாக்கா இட் இஸ் பியூர்லி ஓபி பேஸ்ட் ப்ரொசீஜர் தான், ஓபி அவுட் பேஷண்ட் பேஸ்ட் ப்ரொசீஜர். வருவாங்க, கையில் அடிபட்டிருக்கும், அந்த இடத்துல மட்டும் மறுக்கிற ஊசி போட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த 1 or 2 hours கூட அந்த ஸ்டே அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இன்கேஸ் அதுலேயுமே வந்து சில சமயத்தில் மானிட்டரிங் தேவைப்படும். இது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஊசி போடும்போதே மயக்கம் வந்துடும், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களெலாம் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஸ்டே பண்ண வச்சு கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அவங்க ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு தான் அனுப்புவோம்.
0: ஓகே டாக்டர்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 3:51, 12 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து லோக்கல் மற்றும் ரீஜனல் அனஸ்தேஷியா பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களோட தான் இவ்வளவு நேரம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர், இப்போ வந்து நீங்க முதியவர்களுக்கு நம்ம எவ்வளவு கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ குழந்தைகளுக்கு அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்களுடைய அந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்ப்பீங்க டாக்டர்?
4: இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ரெண்டு எஜ். இப்போது ஜீரியாட்ரிக், அதாவது முதியவர்கள்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ன்ற மாதிரி, பீடியாட்ரிக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம். ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ன்றதுனால ரெண்டுத்துக்குமே அட்மோஸ்ட் கேர், அட்மோஸ்ட் விஜிலன்ஸ் இருக்கணும் ரெண்டு கேட்டகரிக்குமே. பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் டைப் ஆஃப் விஜிலன்ஸ் ஆஸ் யூ கிவ் ஃபார் ஓல்டேஜ் பீப்புள். இன்னொன்று என்னென்னாக்கா அவங்களுக்கும் வந்து டோசேஜ் மாறும். பீடியாட்ரிக் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க குழந்தைங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ட்ரக்கோடைய டோசேஜ் மாறும். எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற ட்ரக் டோசேஜை கால்குலேட் பண்ணி தான் எப்போவுமே வந்து ஒரு ப்ரொசீஜர் முன்னாடியும் நம்ம கொடுப்போம். ஸோ இன் டு பி சேஃப் ஆன் திஸ்

0: சேஃபர் சைட் டோசேஜ் கால்குலேட் பண்ணி கொடுக்கறது தான் என்றைக்குமே நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ பிறந்த குழந்தைங்கள அதாவது இப்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, பிறந்த உடனே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுப்பீங்களா டாக்டர், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி லோக்கல் இல்லை ரீஜனல் அந்த மாதிரி கொடுப்பீங்களா டாக்டர்?
0: அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையை பொறுத்து இருக்குது. ரொம்ப மேஜரான பிரச்சனை ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், உடனடியாக ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ப்ரிஃபரபிளி வி கோ ஃபார் ஜென்ரல் அனஸ்தீஷியா ஃபார் நியூனட்ஸ்.
1: ஓகே டாக்டர், அப்போது கொஞ்சம் வளர்ந்த பசங்க இப்போ அடல்ட்ஸு டாட்லர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுப்பீங்களா டாக்டர்?
0: டாட்லர்னு பார்த்தீங்கனாக்கா இந்த தவழற குழந்தைங்க, இல்லை இந்த 5 வயசு 6 வயசு இந்த மிடில் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கனாக்கா மோஸ்ட்டாக வந்து ஜெனரலிஸியாக கொடுக்கறது தான் நல்லது. ஏன்னாக்கா அந்த குழந்தைங்க வந்து யூஸ்வலாக ரொம்ப ஆங்ஸியஸாக இருப்பாங்க. வென் யூ செப்பரேட் தெம், அந்த அப்பா அம்மா கிட்டேருந்து அவங்கள பிரித்து இந்த ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளார கொண்டு போகிறதே அந்த பசங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நமக்கு ரொம்ப அழுது ரொம்ப ஆங்ஸியஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார கூட்டு போகிறதே ரொம்ப ஒரு சேலஞ்ச். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஜெனரல் அனஸ்தீசியா தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னாக்கா ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளாரையும் அந்த அந்த குழந்தைங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு. இப்போ லோக்கல் அனஸ்தீசியாவோ இல்லை ரீஜனல் அனஸ்தீசியாவோ பார்த்தீங்கன்னாக்கா கான்சியஸாக இருப்பாங்க எல்லாருமே. அதாவது அந்த பகுதி மட்டும்தான் வந்து மறுத்து போயிருக்குமே தவிர மற்றபடி சுயநினைவு இருக்கும், கான்சியஸாக இருப்பாங்க, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி விட முடியாது நம்மளால். ஏன்னாக்கா அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம ஆப்வியஸாக ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போகிறது கிடையாது, கூப்பிட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு அந்த அந்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ பெட்டர் டு கோ ஃபார் ஜெனரல் அனஸ்தீசியா ஃபார் கிட்ஸ்.
1: ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லோக்கல் அனஸ்தீசியா ரீஜனல் அனஸ்தீசியாவை பற்றி நிறைய பேர் வந்து இப்போது வந்து அந்த ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க டாக்டர். என்ன அப்படின்னா இந்த சி செக்ஷன் போது போடுற ஊசியை வந்து அதனால முதுகு வலி வராது, டிஸ்க் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது வந்து பெரிய விழிப்புணர்வு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டது நிறைய தகவல்களை ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: ஓகே, நேர்களே நம்ம இன்னைக்கு வந்து ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்கள் தான் இன்னைக்கு இந்நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க. புதுவை 102.8

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். மணி நாளாச்சு, நேரம் எல்லாரும் எப்பவே வந்து மணி நாளாச்சு, எப்படா மணி நாளாகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்நேரம் எல்லாரும் ஃபோனும் கையுமா வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருப்பீங்க, தெரியும். ஐநோ, பிகாஸ் ஏன்னா இது என்ன ஷோ, நம்ம ஷோ. எஸ் எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு அடிப்புத்திறமையை தட்டி தூக்கி வெளி உலகத்துக்கு கொண்டு வர போகிற ஷோ அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இது என்ன நிகழ்ச்சி, கட் கேமரா ரோலிங். எஸ், நான் உங்கள் ஆர்ஜே ரேவதி, வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நம்ம கூட இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ஜியாவும் இருக்காங்க. என்ன கெஸ்ட் பண்ணிருப்பீங்க, எஸ் சொல்லுங்க பாப்போம். ஆர்ஜே காயு நம்ம கூட இருக்காங்க. எப்பயுமே கலகலப்பா ஷோ பண்ற ஆர்ஜே காயு வந்து நம்ம கூட வந்து இன்னைக்கு நானும் உங்க கூட சேர்ந்து செம்மையா ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்கோம். இல்ல என்ன வச்சு ஃபன் பண்ணிருவீங்க, உங்களை வச்சு நாங்க வந்து ஃபன் பண்ண போறோம். ஏன்னா இது எங்க ஷோ, சோ நீங்க தான் வந்து இங்க வந்து கெஸ்டா வந்திருக்கீங்க. சோ உங்களை வச்சு
2: நான் கெஸ்டா,
1: எஸ் நீங்க கெஸ்ட், நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்களை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு வந்து செம்மையா ஃபன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைலாக் போட்டுடலாமா?
2: போட்டுடலாமே.
1: எஸ் போட்டுடலாமா?
2: போட்டுடலாம்.
1: எஸ்
2: ரெடி. ஒரே நிமிஷம் இருங்க, ஜாம் ஆயிடுச்சு.

0: ஓகே, ப்ளே பண்ணிடலாமா?
1: என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும், என்னதான் வேணும், என்னதான் வேணும்? நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா?
2: நீ தான்.
1: அப்ப நான் தானே கேட்கணும்.
2: ஆமா.
1: என்ன வேணும்,
2: என்ன வேணும்,
1: என்னதான் வேணும்,
2: என்னதான் வேணும்?
1: ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற?
2: இன்னும் வறுத்தெடுக்கவே இல்லை.
1: ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா?
2: வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன்.
1: நீ என்ன கேட்ட?
2: என்னதான் கேட்டேன்.
1: ஓ, நீ என்ன கேட்டியா?
2: உன்னையவே கேட்டான். யோ யோ யோ.
0: ஓகே ஓகே, டைலாக் கேட்டிங்களா? ஸோ இந்த டைலாக் பேசி தான் இன்னைக்கு வந்து சமையலாரோ மாஸ் பண்ண போறாங்க.
3: ஒரு மணி நேரமா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வரப்படுவீங்க. இணைந்திருங்க FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: Welcome back to the show. Cut camera.
5: Rolling.
4: Yes. நம்ம கூட ஆர்ஜி காயு இருக்காங்க. சோ நம்ம அடுத்ததா வந்து லிசனர் கிட்ட பேச போறோம்.
5: பேசுறதுக்கு பணிவா
4: சொல்லணும் லிசனர் கிட்ட. எப்பவுமே மரியாதை ரொம்ப முக்கியம் காயு. சோ நம்ம கிட்ட பேச
5: போறோம். கொஞ்சம் புதுசா இருக்கு.
4: புதுசா இருக்குல்ல, புதுசா கத்துட்டு இருந்தேன். சோ நம்ம கிட்ட பேச போற அந்த முதல் நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐயப்பன் சார்
6: காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற
7: என்ன வறுத்தெடுக்கவே இல்ல.
6: ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா?
7: வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன்.
6: நீ என்ன கேட்ட?
7: என்னதான் கேட்டேன்.
6: ஓ, நீ என்ன கேட்டியா?
7: உன்னையவே கேட்டான்.
4: எஸ், ஐயப்பன் சார் கேட்டீங்களா? ஐயப்பன் சார்
5: இருக்கீங்களா?
4: மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? டயலாக் முடிஞ்சு விட்டது.
5: நல்ல காமெடி,
4: நல்ல காமெடி. இப்ப அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். ஓகே, யார் கடைக்காரர், யார் வந்து வடிவேல் சார்?
8: நான் வடிவேல்.
4: நீங்க வடிவேல். அப்ப கடைக்காரர் யாரு?
8: ரெண்டு பேரும் யாராவது
4: பிரிச்சு யாராவது பிரிச்சுக்கோங்க. சண்டை போடாம பிரிச்சுக்கோங்க, அதானே சார்? ஓகே, இப்ப யாரா இருக்கிறது? இப்ப நான் என்ன சொல்றது?
8: என்ன வேணும்?
4: என்ன வேணும்?
8: என்னதான் வேணும்?
4: என்னதான் வேணும்?
8: என்ன வேணும்?
4: என்னதான் வேணும்?
8: என்ன
4: கேட்ட?
5: என்ன வேணுமோ அதை மட்டும் கிடையாது நான் வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் என்ன சார்
4: வீட்டுல
5: இருக்கல, போ கடைக்கு போ அப்படிம்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு போனா நம்மளுக்கு ஒரு ஒரு பாக்கெட் மணி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப போயிட்டு இருக்கிறதுல எப்படியாவது காசு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரட்ட சண்டை போட்டு அந்த மீதி வர 1 ரூபாய் 2 ரூபாயில சாக்லேட்டு இல்ல ஐஸ் அது வாங்கி சாப்பிடுறது ஒரு தனி சுகம்.
4: தனி சுகம்.
5: ஆமா, அவர்கிட்ட சண்டை போட்டு வாங்குறது.
4: சண்டை போடுறது

0: பாத்தீங்களா, நல்ல புள்ள நினைச்சோம், சண்டை போட்டு அது வந்து சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு எனக்கு அலாதி திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி அடுத்ததான் ஒரு ரிசன் வராங்க, அவங்க என்னலாம் சொல்றாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், சிஎன் பாளையம் தண்டபாணி.
0: தண்டபாணி சார்,
1: சொல்லுங்க.
0: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கேன்.
0: அப்ப டைரக்ட் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க.
2: ஆமா,
0: சிரிக்கிறத பார்த்தா கேக்கல போலயே.
1: கேட்டுங்க மேடம்.
0: கேட்டீங்க,
2: அப்ப ரெடியா?
0: அப்ப ரெடி.
2: என்ன வேணும்? காலங்காத்தாலே இப்படி வறுத்து எடுக்கற?
1: இன்னும் வறுத்து எடுக்கல.
2: யோயோ, வறுத்து எடுக்காம
1: அதுக்குதான் என்ன வாங்க வந்த?
2: ஏய், நீ என்ன கேட்ட?
0: நல்லெண்ணதான். ஒரு பச்சை பிள்ளைய பார்த்து உலக மாதிரியா குழந்தைய பார்த்து நம்ம காய் எப்படி எல்லாம் பேசுறாங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
3: வணக்கம்,
0: முகத்தோட வராங்க.
3: கள்ளக்குறிச்சியில இருந்து.
2: கள்ளக்குறிச்சி மேடம்.
3: நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கீங்க.
3: நலமா இருக்கேன் மேம், சூப்பரா.
0: அட சிரிச்ச முகத்தோட கலகலகலன்னு வராங்க ஷோக்குள்ள. அந்த சொம்ப உருட்டி விட்ட கலகலகலன்னு சத்தங்க பாத்தீங்களா? அந்த
3: மாதிரி என்ன வாங்க வந்திருக்கா?
0: என்ன வாங்க வந்திருக்கீங்க? நல்ல எண்ணெயா விளக்கு எண்ணெயா?
3: மலட்டி எண்ணெய். நல்ல எண்ணெய்.
0: என்ன சொல்லலையே நீங்க? ஓகே, இப்ப நீங்க வந்து கடக்கடரா இல்ல வடிவேல் சார்?
3: வடிவேல் சார்
0: தான் எல்லாம் விரும்பி கேக்குறாங்க. நீங்களே வந்து சூஸ் பண்ணுங்க. நம்ம
2: சூஸ் தி பெஸ்ட் மெமரி, சூஸ் தி டூ.
3: காயு மேம் தான கடை வச்சிருக்காங்க.
0: காயு கடை, ஆமா காயு கடை, மல்லிகை கடை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா?

0: ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
1: நல்ல
0: எண்ணெயா? நாங்க வச்சிருக்கிறது எல்லாமே நல்ல எண்ணெய் தாங்க.
2: தாயோ பழைய ஸ்டாக்லாம் சோட்டாதீங்க.
1: நல்ல எண்ணெய் தான் வேணும்.
0: நல்ல எண்ணெய் தான் நான் வச்சிருக்கிறது எல்லாமே நல்ல எண்ணெய் தாங்க.
1: நல்லெண்ணையா வேணும் உங்களுக்கு?
2: ஒரு ரகடான பர்சன்ட்ட பேசணும் சொல்றாங்க. நம்ம உலகம் அறியா பிள்ளை இல்லையாச்சா? முன்னாடி வந்து இவ்வளவு பெரிய
0: இந்த உலகம் சாஞ்சுக்கும் தெரியுமா? நீ உலகம் அறியா
2: குழந்தைன்னு ரொம்ப ரகடானாலும் நம்ம காயு தான் ஸ்வீட்டா பேசுவாங்க. பட் சம்பவம் பயங்கரமா பண்ணுவாங்க. அதனால வந்து
0: இன்னைக்கு
2: நம்பிடாதீங்க நம்பிடாதீங்கன்னு சோ இப்போ சூப்பரான பாடல் இருக்கு கேட்டுட்டு வந்து அடுத்து ஒரு டைலாக் போறோம். சோ அதை யாரு பேசி நம்ம காயம் இன்னைக்கு வந்து அலர விட போறாங்கன்றத பாக்க போறோம்.
0: இன்னொரு நாள் இதே மாதிரியும் உனக்கும் வரும்.
2: பாத்தீங்க சொல்லல காயம் நான் பாக்கதான்டா சாதாரண ஆளு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சோ தொடர்ந்து நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ங்கள் மனதோடு
3: அம்பல அடியே கங்கம்மா வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
4: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
3: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
4: அச்சச்சா
3: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
4: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா
5: ரோலிங்.
4: எஸ், ஏன் டயர்ட் ஆயிட்டீங்களா?
5: இல்லையே,
4: அடுத்து யாரெல்லாம் வேலைக்கு எடுக்க போறா அப்படின்ற ஒரு பீதியில உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஆர்ஜே காயோ, பயப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க வந்து சரி பண்ணிடுவோம்.
5: இல்ல இல்ல,
4: நீங்க ரக்கட் ஆர்ஜே காயோ பயப்படக்கூடாது.
5: இல்ல, இப்படி சொல்லியே
4: உடம்ப ரணகரமா கேட்டீங்களே, அதானே. சோ அடுத்து ஒரு டயலாக்
5: போடுங்க. நேயர்கள் வந்து என்ன வந்து நல்லா பாத்துப்பாங்க,
4: நல்லா
5: வந்து என்ன ரோஸ் பண்ணிட்டு
4: இருக்கீங்களா நேயர்களே? இதுக்கு வந்து நம்ம வந்து தக்க பதில் திரும்ப கொடுக்கணும், ஓகேங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறோம் அவங்களை. ஓகே, உங்களுக்கான அடுத்த டயலாக் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
5: ஒரு லிசன் வந்திருக்காங்க.
4: ஹலோ
6: ஹலோ, வணக்கம் மேம்.
5: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
4: கலைவாணி மேம் வந்துட்டாங்க. பாலர போது எஃப்எம் அதானே மேம்?
5: ஆமா, எஃப்எம் எல்லாம் அப்படியே அதிருது.
4: ரொம்ப டயலாக் பேசி அப்படியே இப்ப வந்து தெறிக்கி விட போறீங்க, கரெக்டா மேம்?
5: ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
4: சில பேர் வந்து பேசலாம் மாட்டாங்க.

0: என்ன இருக்கீங்களா? மாப்பு அப்படின்ற மாதிரி கல்யாணி மேம்,
1: மறுபடியும்
2: அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர் திடீர் உடைதான் சாய்தான். அப்பறது கோபாலு நாலு நாளைக்கு எல்லாம் எஸ்கேப் ஆயிருவானோ? ஏ மாப்பிள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலை? மாப்பிள இருக்கானா? மாப்பிள, மாப்பிள, மாப்பு பச்சுட்டா
0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேம்.
0: கேட்ட நீங்க ரெண்டு டைலாக்மே தாராளமா பேசலாம். கடைக்காரர் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பாத்தீங்களா? சந்தோஷம் வந்துருச்சு அப்பாடா, நமக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கப்பா.
3: ஓகே கலைவாணி
0: பேசலாம் மேம். எந்த டைலாக் ஃபர்ஸ்ட் பேச போறீங்க?
1: அன்னைக்கு
3: இன்னும் பாத்தீங்கன்னா உடையதா சாய்தான். இங்க பாருங்க,
0: எந்த ட்ரெயினிங் பிடிக்கல? ஏன்
1: என்ன அவசியம்? மெதுவா கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன
0: வேணும் டைலாக் சொல்லுங்க. சரி ஓகே பேசலாமா?
1: ஓகேங்க மேம்.
0: ஸ்கட் கேமரா ரோலிங்.
1: மாப்பிள்ளை
0: சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க.
1: மாப்பு
0: வச்சுதான் இருக்கீங்க.
3: இங்க வேறங்க நிறுத்தி நிதானமா சொல்லி எங்கேயும் ஓடக்கூடாது.
0: அப்ப நாங்க ஃபெயில் ஆகிடுவோம். பாஸ் பாஸ் மார்க் போட மாட்டோம்.
1: அது நடுமதியத்துல ஏதோ மாப்பிள ஏதோ காணோம் ஏதோ சொல்லுவாங்க அது தெரியலீங்களா?
0: ஆமா காணோம். மாப்பிள, மாப்பிள, மாப்பு வச்சிட்டான்டா ஆப்பு அப்படின்னு சொல்லணும்.
3: அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான்.
1: சரிங்க.
3: ஓகேவா? ஓகே கைட் கேமரா ரிலிங்.
1: அன்னைக்குன்னு பார்த்து எல்லா சாமானும் திடீர் திடீர்னு உடையுதான் சாயுதான். அப்போதான் கோபாலு நாலு நாலரைக்கெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டானோ தெரியல.
3: சூப்பருங்க, சூப்பரா ஸ்டார்ட்
1: பண்ணிட்டீங்க. மாப்பிள, மாப்பு வச்சிட்டான்டா ஆப்பு.
3: அத மட்டும் திருப்பி சொல்லுங்க பாப்போம். மாப்பிள, மாப்பு வச்சிட்டான்டா ஆப்பு.
0: அந்த ஆப்பு வந்து கண்ணீர்னு வரணும். சரி ஓகே, நம்ம எண்ணெய் வித்துடலாமா?
3: இந்த வாட்டி வந்து கடைக்காரனா வந்து ரேவதி தான்
0: இருக்கு பாத்தீங்களா?
3: ரெடியா நீங்க வடிவேல் சார்?
0: ஓகே என்ன வேணும்?
1: என்ன வேணும்?
0: என்ன வேணும்?
1: என்னதான் வேணும்?
0: என்னதான் வேணும்?
1: என்னதான் வேணும்?
0: நீ கடைக்காரா? நான் கடைக்காரரா?
1: நீங்க தான் கடைக்காரா?
0: நான் தானே கேக்கணும்?
1: என்ன
0: கேக்காம
1: வந்திருக்காங்க
0: பேசலாமா?
3: பேசலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லமா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி.
0: ஓகே என்ன டைலாக் பேச போறீங்க?
4: மாப்பிள்ள, மாப்பிள்ள, எனக்கு அது அது மட்டும் தான் கேக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் விட்டுறேன், நான் அது மட்டும் பேசிடுறேன்.
3: ஆ ஓகே, ரெடியா பேசலாமா?
4: ரெடி ரெடி.
3: ஓகே கட் கேமரா ரோலிங்.
4: மாப்பிள, மாப்பிள, மாப்பு வெச்சிட்டாயா?
3: செம்ம சார், சூப்பர். அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல,
0: அது ஒரு அழுக. பச்சை பிள்ளையாவே இருக்கு இல்லையா? அத கரெக்டா புடிச்சாரு சார். ஓகே சார், நெக்ஸ்ட்.
4: அந்த கோபாலு சொல்லுவார்.
3: ஆமா
4: கோபாலு, ஐயா கோபாலு, மாப்பிள மாப்பிள்ள மாப்பு வச்சுட்டாயா அப்பு.

0: சூப்பர் சூப்பர். அது வந்து அந்த ஸ்டார்டிங்ல இருந்து வரும்ல சார், அன்னைக்குன்னு பார்த்து சாமான எல்லாம் திடீர் திடீர்னு உடையதான் சாயதான். அது ட்ரை பண்றீங்களா? அன்னைக்குன்னு பார்த்து எல்லா சாமான் செட்டும் திடீர் திடீர்னு உடையதான் சாயிதான். அப்ப இருந்து கோவாலு 4:30க்குலாம் எஸ்கேப் ஆயிடுவானா? ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு வரணும்?
1: அரண்மனையில சாமா வாட்டுக்கு உருளுதான் சாயிதான் ஒரேதான். மாப்பிள திடீர்னு 4:30க்கெல்லாம் எழுந்து அவ வாட்டுக்கு கல்வி போடுவானா? கோபாலு, ஐயா கோபாலு, கோபாலு
2: தடபுடல் சமையலா பயங்கரமா பண்ணிருப்பாங்க போல இருக்கு. கடைசியில பெஞ்ச சொத்தையும் ரஸ்தையும் போடுவாங்க. வெச்சிட்டியா ஆப்பு இதுல கேட்பாங்க வேற, சந்திரசேகர் நல்லா இருக்காப்பா, போதுமா
0: ரசம் ரசம் நல்லா இருக்கு,
2: போதும்
0: ரசம் நல்லா இருக்குங்க,
2: அதுதான் ரசம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிவாங்க. ஒரு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல சாம்பார் வச்சிருக்கிறத, ஆக்சுவலி பாக்க போனீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அப்படிதான் சொன்னேன், என்னுடைய பெரிய ரசத்தை சாப்பிட்டு ஆன்டி சூப்பரா இருக்கு ஆன்டி ரசம், எங்க ஆன்டியா சாம்பார் அவன் அவன் உடனே யூட்டர்ன போட்டு என்ன சொல்லிட்ட தெரியுமா, சாம்பாரு கூட ரசமா வைக்கிறதுல ஒரு கலை ஆன்டி.
1: அப்படி ஒரு உருட்டது,
2: அப்படி ஒரு உருட்டை,
1: இதெல்லாம் அதெல்லாம் பேச
2: வச்சுட்டாங்க. சாம்பார் வந்து ரசமா மாறிய தருணங்கள்ல மறக்கவே முடியாது வாழ்க்கையில பாருங்க.
1: ஓகே சார்,
0: ஓகே கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: தேங்க் யூ சோ மச், இருவருக்கும் நன்றி.
0: நன்றி.
1: எங்காயோ நீங்களும் அப்படித்தானே சாம்பார ரசம் தெரியாம ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சு சிரிக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா, உண்மையே
0: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: நீங்க வைப்பீங்க சாப்பிடறவங்களுக்கு தான் தெரியாது நிலைமை என்னன்னு.
0: இல்ல ஒரு ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரே சாம்பார் தான் வைப்பாங்க, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேப்பாரா எனக்கு ரசமும் வேணும் அப்படின்னு. அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு அந்த சாம்பார் மேல அந்த தண்ணி நிக்கும்ல அதை எடுத்து அது ரசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்களாம். மீதி வந்து சாம்பார் நல்லா இருக்கு ஆஹா ஓஹோ அப்படின்லாம் புகழ்வாங்களாம். அப்படிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து சாம்பாரே தண்ணி மாதிரி வச்சிருக்க, ரசம் மாதிரி வச்சிருக்க அப்படின்னு.
1: இல்ல ஆக்சுவலா ரீல்ஸ்ல பாத்துருக்கேன், பட் உண்மையிலேயே ஒரு சம்பவமா எல்லா வீட்லயும் நடந்துகிட்டு
0: இருக்கு,
1: கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே இதே மாதிரி இன்னும் நிறைய டைலாக்ஸ் பேசலாம். சோ என்ன தெரிஞ்சது,
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805. மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங், பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
4: மின்துறை புதுச்சேரி.
1: ஓகே கட் கேமரா ரோலிங்ல வந்து நம்ம வந்து நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருக்கோம். சோ வந்து வந்துட்டே இருக்காங்க, நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு வந்து எல்லார்ட்டையும் பேச முடியல, நல்ல நல்ல ஸ்பாட் வேற போடணும் இல்லையா. சோ அதனால முடிச்சுட்டு நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம்.
0: பாட்டு
1: கேட்கலாம், பாட்டு கேட்கணும்,
0: பொறுப்பா இருக்கீங்க,
1: பொறுப்பா இருக்கு பாத்தீங்களா, நான் ரொம்ப பொறுப்பா தாங்க இருக்கேன். நம்பர் சொல்ல வேணா நம்பர் 2271060 மற்றும் 2275233 அப்படி இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி உங்க டயலாக் நீங்க டெலிவர் பண்ண போறீங்க மாசா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொள்ளி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:43. வெல்கம் பேக் டு தி ஷோ, கட் கேமரா ரோலிங். சோ அடுத்ததா ஒரு லிசன் வந்திருக்காங்க, பேசலாமா காயோ?
3: பேசலாம். இவ்வளவு பண்பா பேசணும் போது கொஞ்சம் டவுட் ஆகுது எனக்கு.
2: வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
4: பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்செல்வி.
2: தமிழ்செல்வி மேம், நல்லமா இருக்கீங்களா?
4: நல்லமா இருக்கம்மா, நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கும்.

0: டைலாக் கேட்டிங்களா?
1: ஆ கேட்டுமா.
0: கேட்டிங்களா? ரெண்டு டைலாக் போட்டோம். எந்த டைலாக் பேச போறீங்களா? ரெண்டுமே பேச போறீங்களா?
2: ஒத்து
0: போது
1: எதுக்கு வந்து தனியா வேலை செய்யணும் மாப்பிள்ள? எங்க மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள்ள
2: உங்களுக்கு மாப்பிள்ள ஏதாவது இருக்காங்களா?
0: தெரிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சிட்டோம்.
2: இல்ல அவங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ற விதத்துல
0: மாப்பிள்ள அப்பதான் சொல்லுவேன். நீங்க சொல்றப்ப லைட்டா வந்து எங்களுக்கு வந்து பிளிங்க் ஆச்சு. என்னன்னா உங்க மாப்பிள்ள கேக்குறாரா?
1: பாப்பா இப்பதான் கட்டி கொடுத்து மாப்பிள்ள வந்தாரு.
2: ஓ, அவங்க வந்து சொல்றாங்க பப்ளிக் பப்ளிக்.
0: சோ இது ஒரு சாக்கா அப்படிதான் அப்படி அப்படி நைஸுக்கு அப்படி சொல்லிட்டு போயிருது. உங்களுக்கு சொல்லலைங்க அப்படின்ட்டு. ஓகே மேம். சோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒன்னும் டைலாக் போடலாம்னு இருக்கோம், பேசுறீங்களா? டைலாக் இதோ வந்துகிட்டே இருக்கு.
3: நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி மறந்து மாறி மாத்தி மாத்தி மறந்து மாறி வந்து
0: ஸ்கேட்டிங்களா?
1: எனக்கே மாத்தி மாத்தி மறந்துடுவாங்க.
0: எனக்கே எல்லாம் மறந்துடும் போலயே.
3: நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி மறந்து மாறி மாத்தி மாத்தி மறந்து மாறி வந்து
1: என்னையே
0: மாத்தி வர்றீங்க. ஆமா, அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஏஐ சொன்னீங்களே, எனக்கு அப்படியே கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு முன்னாடி கண் மூடி வந்து போயிட்டாரு. ஏன் ஏன் அந்த ஆவேசம்?
2: இல்ல அவங்க வீட்டுல
1: சூர்யாவா மாறிட்டேன்.
0: எஸ் ஜே சூர்யாவா மாறிட்டீங்க. யாருக்கு இது டெடிகேட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைலாக் மாப்பிள்ளை டெடிகேட் பண்றீங்க.
1: ஆமா வேண்டியதுதான்.
2: நடந்திருக்கு வீட்டுல அது சொல்ல முடியல. சூப்பர் சூப்பர், அப்படிதான்
0: இருந்தது. அந்த டைலாக் சொல்லிருக்கீங்களா? அடிக்கடி யாரும் பத்தியாது சொல்லிருக்கீங்க தானே?
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களும் கேட்டிருப்பாங்க.

0: நிறைய பேர் உங்களை மாதிரி அவளா வந்து நம்ம ஷோல பங்கேற்கிறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால. ஆனா இப்ப கடைசி பாத்தீங்களா, லேட்டா லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. பேசலாமா?
1: என்ன
2: விக்க போறீங்க
0: அதானே?
2: வெனிலா மேம் பொறுத்த வரைக்கும் அவங்களே
0: நாலு
2: பேர் வேணும் எங்களுக்கு.
1: எங்களுடைய கஷ்டத்தை புரிந்து
2: கொள்ளுங்க.
0: நீ கடக்கறனா நான் கடக்கறனா நீ தான் கடக்கறேன். அப்ப என்ன வேணும், என்னதான் வேணும், என்னடா காலையில வரிசை எடுக்க வந்துட்டியா, வரிசை எடுக்கதான் என்ன வேணும், என்ன கேட்ட, என்னதான் கேட்டேன், என்ன கேட்டியா, உன்னை யார் கேட்டா, என்னையதான் கேட்டேன்.
2: எனக்கு
1: இப்ப ஒரு விஷயம் புரியுது. அவங்க ஏன் திரும்ப லேட்டா வந்திருக்காங்க? வெனிலா மேடம், நீங்க ஏன் லேட்டா வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி அப்படியே
2: பிராக்டிஸ் பண்ணி
1: கரெக்டா
0: இல்ல
1: டயலாக மடம் பாடம் பண்ணி
2: நாங்க எது பண்ணாலும் அப்படியே பெர்ஃபெக்ஷனா தான் பண்ணுவோம்.
0: உடையதான் கோபால் வேற நாலு நாலரைக்கே எக்ஸ்ட்ரா இவ்வளவு பயம் இருக்கிறவன் எதுக்கு மாமா மாப்பிள்ள வேலைக்கு வந்தா மாப்பிள்ளையா
2: அப்படியே அப்படியே அதிரடியா வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க, செம தூள் கிளப்பிட்டீங்க. நன்றி மேம். காய் வந்து ஒன்னு ஏதோ சொல்லணும் அவங்க கிட்ட
1: இல்ல. கடைசியா நம்ம ஒரு டைலாக் வந்து போட்டோம் இல்லையா எஸ் ஜே சூர்யா,
2: எஸ்கே பண்ண பார்த்தா விட மாட்டீங்களே,
1: விட மாட்டமே.
2: ஓகே ஓகே,
1: ரெடியா?
2: ஷோல வந்து நாங்க எப்படி கலக்கணும் பாருங்க. அதான மேம்,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
5: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: Welcome back to the show. Cut camera rolling. Yes, கடைசிய ஒரு லிசனர் வந்திருக்காரு. யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார். யாரை பேசுறீங்க?
6: மாலை வணக்கம் சொல்வது இளமாங்கம் ஆறு முருகன் உங்கள் இருவருக்குமே.
2: நன்றி. வணக்கம் சார். டயலாக் கேட்டிங்களா?
6: கேட்டேன் மேடம். வடிவல் டயலாக் ரஜினி சந்தமாரி நடிச்சாங்களா, சந்திரமுகி படத்துல?
2: சந்திரமுகி படத்துல இருந்து. ஓகே, ரெடியா?
6: அந்த

0: சொல்லிடுறேன் மேடம்.
1: ஓகே சார், கட் கேமரா ரோலிங்.
0: அன்னைக்குன்னு பார்த்து ஜாமான் எல்லாம் உடையுதான் உருளுதான். தனியா போறிய மாப்பு வெச்சிட்டாண்டா ஆப்பு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்
2: சாரோட ஓன் டைலாக்.
1: ஆமா
2: டப்பா கிழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் ஓனா அவர் வந்து யாருக்கோ சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன்.
1: நீங்க யாருக்கோ சொல்லிருக்கீங்க தானே,
2: தனியா போவாதானே கேக்குறியா? ஒரு நாலு பேர் எங்க கேக்குறான். ஓகே சார், வேற டைலாக் பேச போறீங்களா?
0: இருக்குது மேம்,
1: சொல்லுங்க.
0: டைலாக் ஒன்னு சொல்லிடுறேன்
1: மேடம். ஓகே.
0: மோதிரம் போடாத விரலம், இடிப்படாத உருளம், இருந்தால் இல்லாட்டா
2: இந்த ஜென் தத்துவத்தை நீங்க வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க அதானே சார்? ஓகே சார், கண்டிப்பா இந்த தத்துவத்தை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: நன்றி
0: உங்கள் இருவருக்குமே மாறி நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி.
2: சோ இன்னைக்கு வந்து கட் கேமரா ரோலிங் ஷோ வந்து பயங்கர ஃபன்னா போச்சு.
1: ஆமா,
2: இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருத்தம் தான்ப்பா.
1: என்ன வருத்தம்?
2: வந்து இன்னும் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வைக்கிறப்பாங்க ஆசைப்பட்டேன், பட் இன்னைக்கு லிசனர்ஸ் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நாங்க இருக்கிறப்போ யாருக்கும் அங்க வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே பூந்து
1: விளையாடிட்டாங்க. அப்படின்ற அளவுக்கு சூப்பரா பண்ணாங்க.
2: நம்ம ஒண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, பெரிய வருத்தம் அவமானம். இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சியில
1: இல்ல, நம்மளுக்கு நேயர்கள் தான் ரொம்ப முக்கியம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே நம்ம பண்ண மாதிரி
2: சொல்லிட்டேனே. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கலாம், பிராக்டிஸ் குடுக்கலாம் நினைச்சேன்.
1: யாரு எனக்கா?
2: இல்ல நீங்க பெரிய ஆளுதான், இருந்தாலும் சும்மா சொன்னீங்க. இத ரிவெஞ்ச் எடுத்து அடுத்த சொல்ல நம்மள பழி வாங்கிடாதீங்க. நிறைய விஷயங்களை வந்து அடுத்த ஷோல நம்ம வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: மக்கள்
2: நமக்காக ஈகரா வெயிட் பண்ணுவாங்க. சோ அடுத்ததா அலையோட விளையாட்டு ஷோ இருக்கு. எந்த ஆர்ஜி எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்ற
1: பீச்ல இருந்து பேசுவாங்க.
2: ஆஹா, இல்ல இதுக்கப்புறம் நம்ம இங்க உட்கார்ந்து காயத்ரி ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்க இங்க வரட்டும், நான் அங்க போறேன். சோ அலையோட விளையாட்டு ஷோ வந்து யார் பேச போறா அப்படின்ற ட்விஸ்ட் எல்லாம் அவங்க வந்து மடிச்சிருவாங்க, பிரேக் பண்ணிடுவாங்க. சோ நீங்க வந்து என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம எஃப்எம் கேட்கணும்,
1: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும்,
2: என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? பாடல் வருது உங்களுக்காக சூப்பரா. சோ இணைந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:10. நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. ஒவ்வொரு நாளும் நம்ம பீச்ல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான யூனிட் என்ன ஜில்லின் கடல் காத்தோட நம்ம அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். நான் இன்னைக்கு ராக் பீச்ல தான் இருக்கேன். நம்மள்ட்ட பேசுறதுக்காக காலேஜ் கேங்ஸ் தான். காலேஜ் எல்லாம் போக போறீங்களா? காலேஜ் போக போற கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம், வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சூர்யா.
2: சூர்யா, அவங்க நேம்
3: வந்தாங்க.
2: ஒரே கிளாஸ்ல
4: வரீங்க.
2: இது மட்டும் எங்கேயும் வர மாட்டேன். யாரும் கேட்டாலும் முதல்ல அவரை சொல்லுங்க.

0: நீ சொல்ல முடியும்
1: என்ன பத்தி ஒரு ரெண்டு
0: மூணு விஷயம், ரெண்டு ஒண்ணும் ஒரு பை,
1: ரெண்டு ஒண்ணும் ஒரு பையா, ரெண்டு ஒண்ணு கிளாஸ் நல்லா பாட்டு பாடுவேன்
0: நல்லா புடிங்க. ஓகே ஒண்ணு.
1: அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை போய் சண்டை
0: போடுறேன் பை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. மூணாவது மூணாவது ரெண்டு சொல்லிட்டேன். மூணாவது
1: மூணாவது வந்து நல்ல பொண்ணுங்க உண்மையெல்லாம் பேசணும்.
0: ஒரு பொய்
1: இருக்கா?

0: சொல்லி கூட
1: என்ன தமிழ்
2: எட்டுதான் உங்களை வச்சு நான் வளர்றேன் எட்டு எட்டு
0: கண்டிப்பா
2: நீங்க டானபாபின்னு.

பண்ணுங்கடா, நல்லா விளாண்டுங்கடா, நல்லா விளாண்டுமா. பாத்தீங்களா, பேசுறீங்களா?

0: நேரம் 5:15, 22:00. எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே ஜார்ஜ். அடுத்ததா யார் கூட எந்த கேங் கூட பேச போறாரு அப்படிங்கறத கேட்கலாம்.
1: அந்த கேங்க நாம பொறுமையா ஆரம்பிக்கலாம். உனக்கு உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலைச்செல்வன். கலைச்செல்வன், உங்க நேம் ப்ரோ? சுதி. சுதி, உங்க நேம் ப்ரோ?
2: கவி முகிலன்.
1: கவி முகிலன், உங்க நேம்?
2: அருண்.
1: அருண், உங்க நேம்? மணிகண்டன். மணிகண்டன், உங்க நேம் ப்ரோ?
2: மை நேம் முத்தையா.
1: மை நேம் இஸ் மாரியப்பன் மாதிரி சொல்றாரு முத்தையா. ஓகே கைஸ், இதுக்கு பாண்டி பேசிக்கு எதுக்கு வந்திருக்கீங்க?
2: பெண்களோட சீட்டு
1: எக்ஸ்பிளோர் பண்ண வந்திருக்கீங்க. என்ன ஒரு பிராக்ல நீங்க
2: சேரலாம்.

0: க்ளூ போயிட்டே இருக்கும். அந்த க்ளூ வச்சு அதுக்கு என்ன படம் நீங்க சொல்ல போறீங்க, ரைட்டா? ஓகேவா? அப்படி கொஞ்சம் வந்து நீங்க மூணு பேரை கால் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்ளூ, ஹீரோ வந்து கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க ஒரு கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவர், ஓகேவா? அவர் வந்து ஒரு மீனவன், அதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ, ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து உருகி உருகி காதலிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து கண்டுக்க மாட்டார், அப்புறமா லேட்டரா ரியலைஸ் பண்ணி அந்த ஹீரோயினுக்காகவே வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போவார். செகண்ட் ஹீரோயினுக்காகவே அவங்க ஃபேமிலிக்காகவே இவர் வேலை செய்ய போவார், வெளிநாட்டுக்கு ஆப்பிரிக்கா வேலை சேர்ப்பார். செகண்ட் க்ளூ. மூணாவது க்ளூ எமோஷன் காட்டாம ரொம்ப நார்மலா இருப்பார். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ வந்து நிச்சயம் பண்ண பொண்ணு வீட்டுல ஒரு பாப்பா காணாம போயிடும். தன்னோட மகனுக்காகவும் அந்த நான் வச்சிருக்க அந்த நிலத்துக்காகவும் ஒரு சாதுவான அப்பா ஒரு காட்டுக்குள்ள பையனை கூட்டிட்டு கிளம்பிடுவார். ஏன் கிளம்புவாரெல்லாம் சொல்ல மாட்டான். இதான் முதல் க்ளூ. செகண்ட் க்ளூ, அந்த அப்பா இருக்காருல்ல, அவருக்கு பின்னாடி ஊரே நடுத்து வச்சு ஒரு கிளாஸ் பேக் இருக்கு, நிறைய பேரை கொலை பண்றது அப்படின்னு கிளாஸ் பேக்ல தான் தெரியும். ரைட்டு, கெஸ் பண்ணி என்ன படம்
1: இல்ல கண்ணாஸ் பையன்
0: எல்லாம் கொடுத்தாரு. ரெண்டு மூணு அஞ்சு பேர் இருக்கீங்களா? இப்போ ஒரு கேம் என்னன்னா 1 2 3 1 2 3 நீங்க 1 சொன்னீங்கன்னா நீங்க 2 தமிழ்ல சொல்லணும். நீங்க தமிழ்ல 2 சொன்னீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல 3, நீங்க 3னா நீங்க 4. யார் லாஸ்ட் ரெண்டு ஸ்டாண்ட் பண்றாங்க பாரு. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இல்லையா? 4 பேர் மட்டும் தான் நீ கொஞ்சம். ஓகே, 4 பேர் மட்டும் ஆடுறீங்க. நீங்க ஆரம்பிங்க. நம்பர் 1 2 2 சூப்பர்.
1: 3 4 4
0: ஓகே. 5 5
1: 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13 13
2: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எல்லாமே மாச ஹிட்டு.
1: அவர்கிட்டேக்கலாம்
2: yes,

0: பேசினா முடிச்சுடி ஓரமா வந்து இருந்தாங்க. அப்படி போய் வாங்கலாம் பேசி போலாம் அப்படின்னு மடக்கி கூட்டு வந்துட்டேன். மடக்கு உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. நீங்க செந்தில் அது மங்க பேர் ப்ரோ?
1: ஹீரோ
0: ஹீரோ
1: பங்கனேன்
0: ப்ரோ. அங்க நேம் ஒரு அவர்கிட்ட கேட்டா வாண்டுவாரு நம்ம விளையாடுமா ப்ரோ. என்னன்னா உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம் அப்படின்னா, நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், என் நைட்ல நிலா பார்க்க முடியும், பெட்ல ஒரு இதெல்லாம் ஒரு மூணு விஷயம். அதுல ரெண்டு உண்மை ஒரு பொய், ரெண்டு உண்மை சொல்லுவோம் உங்களை பத்தி ஒரு பொய். இந்த பொய்யை ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். ஓகேவா? பர்த்டே பேபி உங்களுக்கு புரிஞ்சுல்ல, நீங்க வாங்க உங்கள்கிட்ட ஆரம்பிப்போம். உங்களை பத்தி ரெண்டு உண்மை ஒரு பொய் நல்லபடியா சொல்லுங்க. உங்க ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க பாக்கலாம். எப்படியா நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா பைக் கூட்டுவேன், அந்த மாதிரி எதனா ஒரு மூணு விஷயம். ஒரு பொய் இருக்கு இல்லையா, அந்த பொய் என்ன பொய்? முடியாது. ஒரு பொய் இருக்குப்பா, என்ன பொய்? என்ன படம் சொல்லணும் ஆரம்பிக்கலாமா? சொல்லாமா? அப்பா வந்துச்சு
1: வயிற்று. பத்து வருஷம் கொடுக்குற
0: ஒரு பில்லினர் அப்பா, பணக்கார அப்பா, அவர் பேசி கேட்காம ஹீரோ ஊட்டு விட்டு போய் தனியா பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. ஓகேவா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்க ஃபேமிலியில அவருக்கு ரெண்டு அண்ணன் இருப்பாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அவங்க ரெண்டு அண்ணனும் சரிங்கன்னு சொல்லிட்டு பிசினஸ் வந்து ஹீரோக்கே கொடுத்துருவாரு. ஹீரோ தான் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணாரு. அந்த ரெண்டு அண்ணனும் அவருக்கு இல்லைனா மாறிடுவாங்க. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான் காட்டுவாங்க. இந்த சின்ன பசங்க கிரிக்கெட் மேட்ச் ஆடுவாங்க. கிரிக்கெட் மேட்ச் சண்டை வந்து ரெண்டு டீம் சண்டை வந்து அதுக்குதான் படம் ஆரம்பிக்கும். அந்த ஓப்பனிங் தான் ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ, டுவெல்த் கூட பாஸ் பண்ணாத ஹீரோ ஹீரோயினை எப்படியோ லவ் பண்ணி ஹீரோயினை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றாரு. வேற ரெண்டாவது என்ன கெஸ் பண்ண முடியுதா? வாங்க பதினேழு 31 31

நேரடியா திரும்ப வரேன்.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 5:40 32 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் ஆலையோட விளையாடு ரொம்பவே சூப்பரா வந்து பீச்ல போயிட்டு இருக்கு. அடுத்ததா ஜார்ஜ் வந்து யார் கூட ஃபன் பண்ண போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
2: எந்த அளவுக்கு புரிந்து செய்யறீங்க என்னன்னா, இப்ப யாருன்னா ஒருத்தங்க அவங்கள பத்தி ஒரு 3 விஷயம் என்ன, நல்லா சாப்பிட பிடிக்கும், தூங்க பிடிக்கும், நைட் ரைட் போக பிடிக்கும், ஏன்னா ஒரு 3 விஷயம். அதுல 2 உண்மை இருக்கணும், 1 பொய் இருக்கணும். அந்த 1 பொய்ய ரிமைனிங் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் கேம். எந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு கேம் தான் வச்சுக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? முதல்ல யாரும் வந்து சொல்ல போறீங்க? முதல்ல அவரை சொல்ல சொல்லு, வடிவேல் சார் போக வெளியே யாரு? நீங்க சொல்றீங்களா ப்ரோ?
3: இல்ல அவர் சொல்லுவார்.
2: அவரு தானா சொல்லுங்க?
3: ஒண்ணு
2: புரியல என்ன மூவி
3: கொஞ்சம்
2: அப்படியே கிளம்பி வெளில
3: போயிடுவார்.
2: எங்க போவார்னா செகண்ட் ஃப்ளோர், தன்னோட யங் ஏஜ் லவ்வரை தேடி ஹைதராபாத் கிளம்பி போவார். சூப்பர். கஷ்டப்பட்டு எத்தனை வந்தா சரி ஓகே. செகண்ட், மும்பைல தாராபி மக்கள் இடத்தை காலி பண்ற ஒரு மந்திரிக்கு எதிராக நடக்கிற ஒரு போராட்டம், ஒரு இது, ஒரு அதுதான் முதல் கண்டுபிடிச்சீங்களா? என்ன
3: படம்?
2: சரி ஓகே. சரி இந்த மூவி கண்டுபிடிங்க. ஒரு கோபக்கார மிலிட்டரி ஆபீசர் தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக லோன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த அமௌண்ட்டை திருடுவாங்க. என்ன படம்?
3: சரி
2: ஆஹா, இன்னும் பாடல பின்றீங்களே.

0: இது நாலு பேருக்கு ஒரு மூவி ரிலேட்டட் கேம் ஆஃப்மா எப்படின்னா, நீங்க ஒரு மூவி நேம் சொல்லுவீங்க, அந்த நேம் எண்ட் முடியுதுல்ல, அந்த எண்ட் வச்சு ஒரு படத்தை பார்த்து படம் நீங்க சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுவீங்க, சிஸ்டர் எப்பா திருமலா, நீங்க எப்பா திருமலைக்கு ஆரம்பிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு மூவி நான் ஆரம்பிக்கிறேன், நண்பன் எண்ட் முடியுது,
1: நாடோடிகள்,
0: நாடோடிகள் எல்லு
1: லவ் டுடே
0: ஒய் டுடே ஒய் தானே யாத்தி சை ஐ ஐ இல்ல ஐ ஓகே ஐ ஐ இருமுத்திரை, இருமுத்திரை அவர் ஐய முத்திரை உங்களுக்கு அந்த ஐயா
1: இருமுத்திரை
0: ஐ
1: நீங்க
0: இருக்குதுங்க பாட்டு வேணும் பாடி
1: காட்டுறீங்களா?
0: வைகாசி நிலவே, வைகாசி யாருமே இல்ல. சரி, இதே இன்னொரு கேம் ஆடுவோமா, என்னன்னா 1 2 3 1 2 3. இப்ப நீங்க 1 ஆரம்பிச்சுன்னா நீங்க 2 சொல்லணும், 2னா நீங்க 3, நீங்க 3னா நீங்க வந்து 4 சொல்லணும், ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ்.
1: ஓகே
0: ஓகே, புரிஞ்சுச்சா? அப்படியே ரேண்டமா வந்து இருக்கும், ஆரம்பிக்கலாம். நம்பர் 1 மூணு பேர் கேம் முடிச்சு கமல்கான் சார்.

0: வடிவேல் சாரு, ரகுவரன் சாரு, ஜெனிலியா நாலு பேர் ஒரு படத்தை வாங்கிட்டு வரா சச்சின் சூப்பர் ப்ரோ. படம் பாருங்க பிரபு, பாக்கியராஜ் சாரு, திரிஷா
1: தம்பி
0: சூப்பர் சார். இதோட முடிச்சுக்கணும், அடுத்த இருக்கேன் ஒரு மீட் பண்ணலாம் சார். உங்களுக்கு ஃபேன் பிரபு நல்லா விளாண்டீங்க, சூப்பர் சூப்பர். சாங் எல்லாம் பாடுவீங்களா? நான் ஒரு பாட்டை படிச்சா அது என்ன படம் கண்டுபிடினா பாட்டும் கண்டுபிடிப்பீங்களா?
1: படிக்க
0: நான் பாட்டை படிப்பேன், அது என்ன பாட்டும் கண்டுபிடிக்கும். முடிஞ்சா பாட கூட செய்யலாம், உற்சாக மீதியில் நீங்கள் பாடினால் யாரை போல என்னை பார்க்கிறேன், எதுவும் இல்லாமலே இயல்பாய் உடற்போல் தெளிவாய், நானே இல்லாத ஆழத்தில் நான் ஆகிறேன், கண்ணாடி ஆகி திறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன், இது காலி நிலையிலே முனையா வாழ்க்கை போகும் அலடா. ஓகே வெயிட் பண்ணி வீடு பிடிச்சாரு, எங்கேயோ போறாரு, அப்புறம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் மிஸ் அட் கவுண்ட் பண்ணிட்டாரு. சரி ஓகே, தேவை கேட்டு இந்த பாட்டு என்ன பார்க்கலாம். மண்ணை கூட தீர்ந்து முன்னே வாசம் பார்க்கிறேன், மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் என்று கேட்கிறேன். இதை வாசல முடியும், யாருக்கலாம் சொன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். தன் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன் என்னுக்குள்ள. இன்னொரு பாட்டு, லாஸ்ட் பாட்டு, இந்த பாட்டு நீங்க கண்டுபிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. வீட்டில் நான் இருந்து ஒவ்வொரு இலையில் நம்பிருந்து ஒரு தூக்கம் ஒரு கடவை மூழ்கி வாழ்க்கை தொடங்க, இந்த பக்கம் தான் எதிர்பார்த்தேன். ஓகே, எல்லாரும் செம்மையா வாய்ப்பு பண்ணீங்க, உங்க உங்க வயது அப்படியே கம்மி பண்ணுங்க. நான் திரும்ப வரேன், எனது அப்போ பிரைன் போக்கு 102.8 என்று மங்கள் மனதில்.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங், பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.

0: நேரம் 5:57 எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. ரொம்ப சூப்பரா வந்து ராக் பீச்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே ஜார்ஜ் கிட்ட அடுத்ததா யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: எஸ் நம்மள்ட்ட அடுத்த பேசுக்கு ஒரு ஃபன் கேங் இருக்கு, கியூட் டாமிங் அண்ட் எனர்ஜெடிக் போதுமா என்று அவங்களே சொல்லமா கேட்டு கொண்டார்கள். சரி அவங்க பேசலாம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ, என் பேர் பிரீத்தி.
1: பிரீத்தி, உங்க நேம்?
2: ஹலோ, ஐ அம் லட்சுமி.
1: பேர் சொல்லிட்டா கேம் முடியலமா? உங்க நேம்?
2: என் பேர் சரோஜினி.
1: சரோஜினி, ஓகே. என்ன இன்னைக்கு இந்த பக்கம்
2: போட்டோ?
1: ஓகேவா, ஆக்சுவலா ஒரு டவுட், இந்த போட்டோ பொதுவா ஒரு நல்ல ப்ரொஃபைல் பிக் கிடைக்கிறதுக்கு எத்தனை போட்டோ எடுப்பீங்க?
2: அது 900.
1: நீங்க
2: 20-25?
1: பரவாயில்ல. நீங்க
2: 510?
1: பண்ணுவாங்க நல்லதா இருக்கு. இந்த மாதிரி சூப்பரா எடிட் பண்ண சூப்பரா இருக்கலாம். அமரம் நடந்திருக்கா உங்களுக்கு?
2: நடந்திருக்கு.
1: இந்த கூட போட்டு எடுத்துருக்கீங்க பார்த்தேன்.
2: ஆமா, அப்ப கூட ஆங்கிள் சரி இல்லை வச்சு கொடுத்துருக்கேன்.
1: சரி, ஓகே. நீங்க எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? ரெண்டு உண்மை உங்களை பத்தின ஒரு பை மூணு சொல்லணும். மூணு மீன்ஸ் அதாவது ரெண்டு ஒரு பை.

0: அந்த ஒரு பொய்யை அவங்க ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். ஓகேவா, எந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கலாமா? முதல்ல யார் சொல்ல போறீங்க? வரவேல் சார் மாதிரி வர இருங்க. வெயிட் வெயிட், நானே வரேன். முதல்ல அவரை சொல்ல சொல்லி ஒரு ஆள் எப்படி கை காட்ட போறீங்க இல்லையா? யார் அது? சார் நம்ம வந்து இருங்க, இங்கி பிங்கி வாங்கி பரவாயில்லாங்க, இங்கே பிங்கி வாங்கி பரட்சினி, நீங்க ஆரம்பிங்க. சரோஜனியா? சரி ஓகே,
1: இன்னொரு
0: போய் உங்களை பத்தி.
1: எனக்கு நாய் வந்து சுத்தமா பிடிக்காது.
0: பெட்ல அவருக்கு கிடையாது.
1: ஒண்ணு பிடிச்ச கதை சொல்லுங்க.
0: பிடிக்காது. என்ன சொல்றது? அஞ்சு கிலோ பத்து எரிச்சி.
2: எனக்கு தமிழ்
0: சாங்ஸ்
2: எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: எல்லாமே கேட்பேன். சாங் தமிழ் சாங் தான் நல்லா கேட்பீங்க. எனக்கு காலேஜ் பிடிக்கும்.
2: எனக்கு
0: பெட் பிடிக்காது. காலேஜ் பிடிக்கும். தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க. ஒரு பொய் இருக்கு இல்லையா? அந்த பொய் என்ன பொய் சார்? ஓகே, அதானே சார்? ஓகே, அவங்க நட்பு வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணப்பட்டது. சூப்பர். நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். இப்ப வந்து ஒரு சாங் அவனுக்கு படிக்க போறான். அது என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? சாங்ஸ் எல்லாம் கேப்பீங்களா? தமிழ் பாட்டு பிடிக்குன்னு சொன்ன வச்சு முன்னாடி இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சாங் ஒண்ணு படிப்போம். ஓகே, சில பேர் தான் தெரியும் நினைக்கிறேன். ஒரு வீட்டில் நாம் இருந்து ஒரு இலையில் இருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை
1: தொடரும்.
0: நான் சமையல் செய்திருவேன். அப்புறம் என்னப்பா நெறிவல்? மாலை பரவாயில்லையே பாக்குறீங்களா? சரி ஓகே, இது இந்த பாட்டை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். மண்ணை கூறல் தீர்ந்த முன்னே வாசம் பார்க்கிறேன். மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன். என்னோடு சேர்ந்து வாழும் சோகம் எல்லாம் காற்றில் பறக்க பார்க்கிறேன். இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அர்ப்லைன் சொல்ற கெஸ்ட் பண்ண முடியாத பாருங்க. கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன்? அவர் என்ன ஆரம்பிங்க. முதல்ல முதல் வார்த்தையாவது சொல்லுங்கப்பா. கஷ்டப்பட்டு வரல. மேகம் கருக்காத, மேகம் கருக்காதான், மேகம் கருக்காதான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு மூவி
2: சம்பந்தமா

நிலையத்திலிருந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் காயத்ரி.

0: விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

0: கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: இன்று எவியான் நகருக்கு செல்லும் வழியில் ஜெனீவாவில் வந்து இறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலன் வரவேற்று இந்தியா சுவிட்சர்லாந்து உறவுகள் குறித்து சிறிது நேரம் பேசினார். தொடர்ந்து எவியான் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 மாநாட்டில் தெற்குலக நாடுகளின் குரலை எடுத்துரைக்கிறார். உலக நாடுகளுக்கிடையே புதிய நட்புறவு மற்றும் ஒற்றுமை உணர்வை கட்டமைப்பது குறித்த உயர்நிலை கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். இக்கூட்டத்தில் G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். G7 மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே கனடா பிரதமர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் இரவு விருந்திலும் அவர் பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேக்கிய பயணத்தின் முடிவில் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் நீண்டகால பயனளிப்பதாக தமது ஸ்லோவாக்கிய பயணத்தின் விளைவுகள் திகழும் என்று கூறியுள்ளார். இருதரப்பு வர்த்தக உறவுகள் வலுப்படுவதால் இருநாட்டு இளைஞர்கள் பெரும் பயன் பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்லோவேக்கியாவில் அந்நாட்டு மக்களும் பிரதமரும் தம்மிடம் காட்டிய அன்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சாதனை அளவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்த மை கவ் இணையதள பதிவு ஒன்றை தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் பகிர்ந்து கொண்டு, முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்கும் வகையில் மக்களுக்கு தேவையான அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பு வசதிகளை நாட்டில் உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் மக்களுக்கான போக்குவரத்து இணைப்புகளும் சரக்கு போக்குவரத்து வசதிகளும் அதிகரித்து வளர்ச்சிக்கான புதிய கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக மை கவ் இணையதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொடர்புகள் அதிகரிப்பதால் பயணத் தொலைவு குறைவதற்கு அப்பாற்பட்டு வளமான இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் கிடைப்பதும் இப்பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். விரிவான விரைவான வளர்ச்சியினால் நாட்டில் போக்குவரத்து தொடர்புகள் அதிகரித்து பல்வேறு பிராந்தியங்களில் மக்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் உருவாகி இருப்பதாக இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் கூறியுள்ளார். நாட்டில் மொத்தமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் 146,000 கிலோமீட்டராகவும் மெட்ரோ ரயில் பாதைகள் சுமார் 12,100 கிலோமீட்டராகவும் அதிகரித்திருப்பதையும், விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பதவியிலுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு துறைகளில் கணிசமான வளர்ச்சியை கொண்டு வந்து முன்னேறிய இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் அமைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று விஜயவாடாவில் ராயனப்பாடு ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர், இந்தியாவின் ரயில்வே துறை 100% மின் மையத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் இறக்குமதி எரிபொருளை சார்ந்திருக்கும் நிலை மாறும் என்றார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்களுக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், குறிப்பாக சோலார் மின் உற்பத்தி திறன் திறம்பட்ட முறையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட அமராவதிக்கும் நாட்டின் இதர நகரங்களுக்கும் இடையிலான ரயில் இணைப்புகளை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் எல்லா முயற்சிகளும்

0: எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் மேலும் கூறினார். இந்திய குடியுரிமைக்கு சான்றாக ஆதார் அட்டை தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதை தடுத்து தனிநபர் அடையாள சான்றாக மட்டுமே ஆதார் பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த கோரும் மனு ஒன்றின் மீது உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது. ஆதார் விவரங்களை 6 படிவம் மூலம் சரிபார்க்கும் வகையிலான தற்போதைய நடைமுறைகள் போதுமானதாக இல்லை என்றும், இதனால் தனிநபர்கள் சரியான ஆவணங்கள் இன்றியே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பாகலாம் என்றும் மனுதாரர் தமது மனுவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வில் பங்கேற்ற இளைஞர்களிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்களவைத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பலவித மக்கள், பல்வேறுபட்ட பூகோள அம்சங்கள் மற்றும் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் அடங்கிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் இந்தியாவில் ஜனநாயக நடைமுறையில் மக்கள் பங்கேற்பு மேலும் மேலும் அதிகரித்தால் மட்டுமே விக்சித் பாரத் போன்ற எதிர்கால இலக்குகளை முழுமையாக எட்ட முடியும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார். இந்தியாவில் ஜனநாயகம் என்பது துடிப்பான பாரம்பரியமே தவிர வெறும் நிர்வாக முறை அல்ல என்றும், ஜனநாயகம் இந்திய மக்களின் வாழ்வில் ஒருங்கிணைந்த பகுதியாகவே திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்களிடையே ஜனநாயக உணர்வு, தலைமை பண்பு மற்றும் கடமை பற்றை ஊக்குவிக்க இளையோர் நாடாளுமன்றம் போன்ற நிகழ்வுகள் பெருமளவு உதவும் என்று திரு ஓம் பிர்லா மேலும் கூறினார்.
0: தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. 75,000-க்கும் மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும், தமிழக அரசுக்கு சுமார் 5,932 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பை விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆட்சேபித்த நிலையில், தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி உச்சவரம்பு 75,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்ட சிறப்பு முகாமில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். கம்பன் கலையரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்கிறார்கள். ஏனாமில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 81 பேர் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஏனாம் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா, ITI முதல்வர் திரு சுதாகர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அறிஞரண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான முதல்கட்ட கலந்தாய்வு வரும் 22 முதல் 25 தேதி வரை நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு கெபாஸ் KKL இணையதளத்தை அணுகலாம் என்றும் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான கெபாஸ்க் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உலகக்கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7 மணிக்கு சவுத் ஆம்டனில் நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து இலங்கை அணிகளும், இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்து அணிகளும் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில்

0: பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
2: Go for PLI.
3: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21. ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் குட் ஈவினிங். சோ உங்க மனசை கொள்ளையடிச்சு நீங்க மட்டுமே விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தோம் உங்க விருப்பமான பாடல உங்க கூட சேர்ந்து ஊர் முழுக்க கேட்டு ரசிக்க வைக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் உங்க சஹி ரேவதி. வெளிய மெல்லிய காற்று, நிலவின் வருகை, கையில சூடான காஃபி, மனசுல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல், இந்த அழகான மாலை நேரத்தோட உங்க விருப்ப பாடல்களும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, உங்க ரசனைய நம்ம எஃப்எம் ரெயின்போல ஒலிக்க விடுவோம். சோ உங்க மனம் கவர்ந்த பாடலை கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், வேற என்ன, கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நிகழ்ச்சி துவக்கமாக வரும் அழைப்பாளர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், பவுனகிரில இருந்து பேருமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே, நம்ம மனம் விருந்த நிகழ்ச்சியில உங்க மனம் கவர்ந்த பாடல் என்ன?
2: எனக்கு உழைப்பாளி படத்துல இருந்து ஒரு சோழ கோயில் அந்த பாட்டு வேணும் மேம்.
1: அடடா, எதனால இந்த பாட்டு?
2: சித்ராமா வாய்ஸ் நல்லா இருக்கும் மேம்.
1: சித்ராமா வாய்ஸ் நல்லா இருக்கும், அதனால எனக்கு இந்த பாட்டு வந்து இந்த டைம்ல கேட்க பிடிக்குது இல்லையா?
2: ஆமாங்க.
1: சோ ரெண்டு வரி பாடிடலாமா?
2: ஒரு சோழ கோயில் சோடி தன்ன குடுது குடுது மானம்.
1: ஒரு
3: கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே,

0: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் பெருமுதே வித் மீ ஆர்ஜே ரேவதி. அடுத்ததா ஒரு லிசனர் இருக்காங்க, யார் எங்கிருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பொன்மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்க போறீங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில? நல்லாப்பாளையம் கலையரசு சார்.
1: கிராமிய மண்மனம்மிக்க பாடல்களை வழங்கி இவன் மனதை கொள்ளையடித்த இயக்குனர் இமயத்தின் இயக்கத்தில் வருவது குயிலுக்குப்பத்தோடு வரும் என்னுடைய தோழன் மலேசியா வாசியவனோடு பாடல் வழியே வருவது எங்கள் சின்ன குயில் சித்ரா.
0: ஓகே சார். சோ மலேசியா வாசியவன் சார்.
1: முன்ன பாட்டு வந்து கிளி வந்தது, இப்ப குயில் வந்தது.
0: கிளியில இருந்து இப்ப குயில் பாட்டுக்கு வந்தாச்சு. சோ கேட்டலாமா சார்?
1: இது போல இன்னும் மற்ற பறவைகள்

0: எதிர்பார்க்கிற பாடல் வழியே.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா வரும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி சார். நீங்க உங்க விருப்ப பாடலை கேட்கலாம் நம்ம மனம் புரிந்த நிகழ்ச்சி மூலமா. இணைந்திருங்க FM Rainbow 92.8.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: எஃப்எம் ரெயின்போல மனம் விழுந்த நிகழ்ச்சி கேட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்துதான் நம்ம கிட்ட பேச போற அந்த லிசனர் யார் எங்க இருந்து கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ மாலை, வணக்கம். ரவாஜ் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: காரைக்கல் ராமலிங்கம் மேடம்.
1: ராமலிங்கம் சார், மனம் விழுந்த நிகழ்ச்சியில உங்க மனம் கவர்ந்த பாடல் என்ன?
2: மனம் கவர்ந்த படம் தர்மத்தின் தலைவர் மேடம். அதுல மனவும் மலேசியா வசம் பண்ணிருப்பாங்க. யாரு யாரு இந்த கிழவன் யாரு?
1: என்ன ஒரே லைன்ல முடிச்சிட்டீங்க,
2: நன்றி.

0: நிகழ்ச்சி நடத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்டலாம்? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இளவநாசூர் கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் மேடம்.
0: ராஜேந்திரன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க நம்ம நிகழ்ச்சியில?
1: எங்க ஊர் காவல்காரன் படத்தில் தோப்பு ஓரம் தொட்டில இருந்து ஒரு பாட்டுங்க.
0: ஓகே, எதனால இந்த பாடல் பிடிக்கும்? உங்க விருப்ப பாடல் ஒலிக்க போது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: நன்றி. என்ன தெரியுங்க, 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 6:47. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி மனம் விரும்புதே. ஸோ இந்த அழகான மாலை வேலையில் அப்படியே கையில் சுட சுட ஒரு காஃபியோ டீயோ வச்சுட்டு உங்கள் மனசுக்கு விருப்பப்பட்ட பாடலை நம்ம எஃப்எம் ரெயின்போவில் இருக்க மனம் விரும்புத நிகழ்ச்சி மூலமாக கேட்டு வைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று தான், நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு அடுத்த அழைப்பாளர் யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என்ன
2: பாடல் கேக்கணும் தோணுது
3: இந்த நேரத்துல? சத்ரின்
2: படத்துல மாலையும் வாய்ஸ்ல இப்ப கரெக்டா கையில காஃபி டீ ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கணுமே நீங்க பால்கனில நின்னுட்டு. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அப்பே தோணுச்சு காஃபி டீ கையில வச்சிருக்கப்ப அப்படியே மெல்லடியா ஒரு சாங். இப்ப இந்த டைம் கேட்டா எப்படி இருக்கும்? நம்ம எஃப்எம் டைம் போன போடுடா அப்படின்ற மாதிரி. ஓகே மேம், சோ ரெண்டு வரி பாடலாம்.
3: குடிச்சிட்டே கேக்கிறது ரொம்ப சந்தோஷம் மேம்.
2: அதெல்லாம் வேற லெவல் மேம். இப்ப நீங்க வேற எனக்கு வந்து அப்படியே இப்ப எனக்கு குடிக்க முடியல. நீங்க பொறாமையா இருக்கு உங்களை பார்த்து.
3: நான் சேர்த்து குடிச்சிடுறேன்
2: உங்களுக்கு. எனக்கு சேர்த்து நீங்க குடிச்சிடுறீங்களா, ரொம்ப சந்தோஷம். சோ அப்படியே பாட்டு ரெண்டு வரி பாடுனீங்கன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்.
3: மாலையில் யாரோ மனதோடு
2: ஓகே சூப்பர் மேம். அப்படியே அதே வாய் போட இப்போ நம்ப நிகழ்ச்சியில பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி.
2: என்ன தெரியுங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், இந்த மகிழ்ச்சியின் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க நம்ம நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து ஆஷா போன்ஸ்லே அவங்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல சந்திரமுகி இந்த திரைப்படத்துல மது பாலகிருஷ்ணனோட இணைந்து பாடியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா? ஒரு மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் நயன்தாரா அவர்களுடைய ஆக்டிங் தான் அல்டிமேட்டா.
0: சோ சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. சோ நம்ம எஃப்எம் ரெயின்போ மூலமா இந்த பாடல் வந்து பொலிக்க போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம், பை.
0: நன்றி.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இம்மாநாட்டில் தெற்குலக நாடுகளின் குரலை அவர் எடுத்துரைக்கிறார். உலக நாடுகளுக்கிடையே புதிய நட்புறவு மற்றும் ஒற்றுமை உணர்வை கட்டமைப்பது குறித்த உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். கனடா பிரதமர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சாதனை அளவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்து மை கவ் இணையதள பதிவு ஒன்றை தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வில் பங்கேற்ற இளைஞர்களிடையே அவர் உரையாற்றினார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. 75,000-க்கும் மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெற்ற ஜன் கல்யாண் சபா மக்கள் நலத்திட்ட சிறப்பு முகாமில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் அமெரிக்காவில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் பிரான்ஸ் செனகல் அணிகளும் மற்றொரு போட்டியில் நார்வே ஈராக் அணிகளும் மோத உள்ளன. இந்தியாவின் UPI டிஜிட்டல் பண பரிமாற்ற தொழில்நுட்பத்தை பிரான்சில் பயன்படுத்தும் நடைமுறைகளை மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நீங்க உங்க விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன, கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275232 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு.

0: புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் பெருமுதே நிகழ்ச்சி நடத்த அழைப்பாளர் யார் எங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சரியான
1: அப்படியே கண்டினியூ
2: பண்ணுங்க.
1: ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார். சோ இது மாதிரி நீங்களும் உங்க விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். என்னது FM Rainbow புதுவை 102.8.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே.
4: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
8: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ

0: வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்க உள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சி மாநாட்டை ஒட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்த் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்ட

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிதா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிதா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2026. Dear listeners, welcome.
1: நேர்களே, இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:33. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் வரும் அழைப்பாளர் யார் எங்க கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
2: கண்டிப்பாக கணிதன் தேனாய் காற்றடி தலைப்படுத்திக் கொண்டிருக்கும் வாயு முளைத்த வீணை வானொலியின் வண்ணத்தமி சோலையான உங்களுக்கு வணக்கம் சொல்லுவது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
1: வணக்கம் சார், வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: மண்வாசனை பட்டது கொத்தி வச்ச மல்லிகை மட்டும் ஒரு அருமையான பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். செந்தல் தடுவ தேகம் சிலிர்க்கும், அன்பை கண்கள் பொழிய காதல் துளிர்க்கும், மொட்டவிழ்ந்து முல்லை விரியும், அதன் கட்டழகில் காவியம் வரையும், தொட்டு பேச வெட்கம் தடுக்கும், அதன் கட்டுப்பாட்டை ஆசை தகர்க்கும், கோரி வரும் நதியினை கண்டு ஒளிந்து விடும் மணல்விழி உண்டா, தன்னை தேடி வரும் வண்டினை கண்டு இதழ்களை மூடிவிடும் மலனம் உண்டா, ஒத்தி வச்ச மல்லிகை மட்டும்.
1: கவிதை கவிதை உங்களுக்கு பிடிச்ச பாடல் இதோ நம்ம எஃப்எம் ரெயின்போல ஒலிக்க போது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி மேடம்.
1: சோ நீங்களும் உங்க விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான், கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275323 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வச்சு மல்லிகை மொட்டு அழகான பாடல் இல்ல. சோ அடுத்ததா யார் என்ன பாடல் கேட்க போறாங்க நம்ம நிகழ்ச்சியில கேட்டலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன புதுப்பட்டில இருந்து ராஜா.
0: ராஜா சார், மனம் பெருமித நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இது கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, அந்த மாலையிட தேடி வரும் நாலு
0: இந்த நாலு. ஓகே சரி, இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: எங்க மனைவிக்கு.
0: உங்க மனைவிக்கு இந்த பாடல் வந்து டெடிகேட் பண்றீங்க, கேட்டுட்டு இருக்காங்களா?
1: சொல்லிட்டேன் மேடம்.
0: சொல்லிட்டீங்க. ஓகே, பாடல போட்டுடலாமா?
1: சொன்னாங்க
0: பாடல் போட, நீங்க அங்க மனைவியோட சேர்ந்து ஆட, செம்மையா இருக்கு போது இந்த சீன். ஓகேங்களா? கால் பண்ணதுக்கு நன்றி சார. நன்றி,
1: வாய்ப்பு.
0: நன்றி சார். சோ நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு அப்படியே வைப் பண்ணலாம். சோ இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: மனம் விருந்த நிகழ்ச்சியில நம்ம நேர்க்கெல்லாம் உங்களுக்கு பிடித்த படம்லாம் கேட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில அடுத்ததா யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான சகோதரருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சிநாதன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: சௌரியமா இருக்கமா.
0: ஓகே, என்ன பாடல் கேட்க போறீங்க, என்ன படத்துல இருந்து?
1: அதுக்கு ரெண்டு நாளா அங்க புலம்பிக்கிட்டு இருக்கு மழை.
0: மழை புலந்துகிட்டு இருக்கு செம்மையா. அப்படியே சின்னஸ்ல வைப் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: சொல்லக்கூடிய படத்துல இருந்து
1: ஒரு பாட்டை வந்து அப்படியே பாடலாவே பாடிட்டா நல்லா இருக்குமே.
0: அந்த அளவுக்கு நம்ம என்ன ட்ரைனிங் வரல.
1: நீங்க பாடுங்க, நாங்க கேப்போம். கடலோர கவிதைகள் படத்துல இருந்து பொடிநடையா அந்த பாட்டை கேட்டிருக்காரு. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணைந்திருங்க. புதுவை 102.8

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:50. வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் பெருமுதே நிகழ்ச்சி நடத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்டலாம்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேம், என்ன பாடல் கேட்க போறீங்க? மனம் பிறந்த நிகழ்ச்சியில உங்க மனம் கவர்ந்த பாடல் என்ன?
1: சின்ன தம்பி அந்த படத்துல இருந்து குயில போடுச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம்.
0: யாரு யாரு கையை உடைச்சு காலை உடைச்சு வந்து குயில கூண்டுல அடைச்சு பாட வைக்கிறா?
1: என்னதான் மேம் கூண்டுல அடிச்சு
0: நன்றி. 102.8.

மனம் விரும்ப நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. மனம் விரும்ப நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்ட மற்றும் பாடல்களை கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். உலக நாடுகளுக்கிடையே புதிய நட்புறவு மற்றும் ஒற்றுமை உணர்வை கட்டமைப்பது குறித்த உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார்.

கொள்கிறார். இன்று கனடா பிரதமர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சாதனை அளவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்து மை கவ் இணையதள பதிவு ஒன்றை தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. 75,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் குறுகிய காலத்திலேயே சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஜன் கல்யாண் சபா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகிய 3 அமைச்சர்கள் நாளை பதவியேற்க உள்ளனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். புதுச்சேரியில் மங்கலம் தொகுதியில் உள்ள கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தினார். உலகக்கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நியூசிலாந்து இலங்கை அணிகளுக்கிடையே இன்று நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடும் நியூசிலாந்து அணி சற்று முன்வரை 13.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. சாய்பாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ண

ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எடிஷன் ஆஃப் யுவர் ஃபேவரட் வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. திஸ் இஸ் மியூசிக் பை த பே ஓன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இன் சென்னை அண்ட் 102.8 இன் பாண்டிச்சேரி. திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் டின்னர் டைம் வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. ஐ ஹோப் யுவர் கைஸ் ஆர் ஆல் டியூன்ட் இன் அண்ட் லிஸ்னிங் டு த ஷோ அலாங் வித் யுவர் ஃபேமிலி. கிக்கிங் ஆஃப் திஸ் கிரேட் ஷோ வித் ரைட் நவு, திஸ் இஸ் வான் ஹாலன்.

இரவு நேரம் இது தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. இந்த அழகான இரவு வேளையில உங்க மனசுக்கு பிடிச்ச இதமான மெல்லிசை பாடல்களை கேட்டுதான் ரசிக்க போறீங்க. உன்னில் தொலைந்த என்னை உடனே மீட்டுக்கொடு, இல்லை என்னுள் நீயும் அழகாய் உடனே தொலைந்துவிடு. உண்மையான காதலை தொலைச்சிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறவங்களுக்கு தான் இந்த வழி புரியும். வார்த்தையால சொன்னா எப்படி, பாடலாவே கேட்டலாமா? இந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடலுக்கு குரல் மூலமா உயிர் கொடுத்திருக்காரு சித் ஸ்ரீராம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். பல மனங்களின் கனவுகளை சுமர்ந்து நிற்கும் அமைதியான

மெழுகின் திரியில் எரியும் தீயாய் வந்தாய். மெழுகின் உடலை மெல்ல ஏனோ தின்றாய். என் வாழ்க்கையில ஒளியா வந்ததும் நீதான்.

இப்போ என்ன முழுசா கொல்றதும் நீதான், உன் காதலால. டக்கர் படத்துல இருந்த இந்த அழகான பாடலை கேட்கலாமா? பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு நிவாஸ் கே பிரசன்னா. பாடல் பாடியிருக்காங்க சிட் ஸ்ரீராம், கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் மால்வி சுந்தரேசன்.

ஒன்னாக வாழ்ந்தாச்சு, பல முத்தங்களை பார்த்தாச்சு. அட, இன்னைக்குமே நான் உன்னை கண்டா என் உள்ளார தீப்பிடிக்கும். ரொம்பவே சத்தியமான வரிகள் தான் சொல்லணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான நேசம்

அப்படிங்கறது. அவங்க கூட 100 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த கடைசி நாள் கூட அவங்கள பார்த்தா மனசுல அந்த முதல் நாள் எழுந்த உணர்வு மாதிரிதான் தோணுமே. சோ ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்ச இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன். வரும் பாடல் வீர தீர சூரன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:30. எஃப்எம் ரெயின்போவில் இது தேன் சிந்தித்தே வானம். நீ கண் தொட்டு கடந்திடும் காற்றோ, இல்லை கனவிலில் நான் கேட்கும் பாட்டோ, இது உறவோ இல்லை பரிவோ? ரொம்ப ஆழமா பாசம் வச்சுட்டாலே இப்படிதான், ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லைங்கிற பயம் வந்துடும். இந்த அழகான பாடலுக்கு அழகான இசை கொடுத்து அவரே குரலும் கொடுத்திருக்காரு ஏ.ஆர். ரஹ்மான். வரும் பாடல் செக்கு சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

மென்மையாய் மெல்ல நகரும் இந்த நாட்குறிப்பில் வன்மமாய் நீ வந்து சேரும் மாயம். என்ன என்னவோ செய்கிறாய், நீயின் ஆயுள் எல்லைகள் போல ஆகிறாய். நாம நாமளா இருக்கப்போ எங்கிருந்தோ வந்து நம்மள முழுசா ஆட்கொள்றது காதல்ங்கிற இந்த கல்வந்தான். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு சாம் எஸ்சி. பாடல் பாடியிருக்காங்க அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன். பாடல் கேட்கலாம் விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கவனித்திருக்கு. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை அமைப்பானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம், படித்த வேலையற்ற எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு, அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராளர்களுக்கு இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சிகளில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்ட மடிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்பு மிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 வரை மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3வது குறுக்குத்தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 605005, தொலைபேசி எண் 0413-2200115, 88700736622 மற்றும் 9629-3444.

நில மழ மொழி அல பனி இருள் கிளி கெல நீயும் நானும் தெகட்ட தெகட்ட ரசிக்கணும். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கப்போ நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே ரொம்ப அழகா தெரியும் நம்ம கண்ணுக்கு. நாமளும் அவங்க கூட சேர்ந்து இந்த பாடலை ரசிக்கலாமா? பிகில் திரைப்படத்திற்காக இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ஏ.ஆர். ரஹ்மான். பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மற்றும் மதுரா தாரா தல்லூரி. எஃப்எம் ரெயின்போவில் இது தேன் சிந்தித்தே ஃபானம்.

அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன். அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானேன். ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், ஆனால் காலம் முழுக்கவும் சொன்னா அதுதான் உண்மையான பாசம். அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைச்சிருக்க இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க ரவிஜி மற்றும் ஷாஷா திருப்பதி. வரும் பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல்.

நேரம் 10 மணி. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். பயணம் நிகழ்கிற பாதை முழுவதும் மேடையாய் மாறும். எவரும் அறிமுகம் இல்லை எனினும் நாடகம் ஓடும். ரெண்டே வரிகள்ல வாழ்க்கைய விளக்கியிருக்காரு கவிஞர். ஓட மாதிரி ஓடிட்டு இருக்க நம்ம வாழ்க்கைய யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்காரு சிப்ரன். பாடல் பாடியிருக்காரு சித் ஸ்ரீராம். மாறா படத்திற்காக இணைந்திருங்களது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

அழகே, நான் உனக்கெனவே முதல் பிறந்தேன். இளங்கொடியே, நீ எனக்கெனவே கரம் விரித்தாய். என் வரமே, என் பிறப்புக்கான அர்த்தமே நீதான ஆழமா பதிவு பண்றாரு நம்ம ஹீரோ. இந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்காரு திபுனினன் தாமஸ். பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க பிரதீப் குமார். பாடல் கேட்கலாம் மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து.

தாமதமாய் உன்னை கண்ட பின்னும் தாய்மடியாய் வந்தாய், நான் தூங்குவே. என் வாழ்க்கையில உன் உறவு தாமதமா இருக்கலாம், ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் என் அம்மா கிட்ட நான் கண்ட பாசம் அத்தனையும் உன்கிட்ட பாக்குறேன். காதலும் ஒரு வகையான தாய்மைதான். என்ன பாடல்னு கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? நானும் தான். ஹிப்ஹாப் தமிழா இசையமைச்சர் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க சத்யபிரகாஷ், ரகுடிஜித், ஜிதின் ராஜ் ஆகியோர். இமைக்கானொடிகள் திரைப்படத்திலிருந்து.

நம் காதல் காற்றில் பற்றும், அது வானின் காற்றில் எட்டும். நம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் திங்கள் விழும். வாசிக்க மட்டும் இல்ல, பாடல் கேட்கவும் அவ்வளோ இனிமையா இருக்கும். கேட்கலாமா? மெர்சல் படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்க இந்த பாடலுக்கு ஏஆர் ரஹ்மானோட சேர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க ஸ்ரேயா கோஷல்.

தேடாத தேடல்கள், காணாத காட்சிகள், உன்னோட காண்பதில் நேரம் போகுதே. ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிட்டதா அர்த்தம் இல்லை, அது திரும்பவும் தொடங்கும் ரொம்ப தூய்மையான ஒரு உறவோட. அனிருத் ரவிச்சந்திரன் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க ஸ்வேதா மோகன். வரும் பாடல் தங்க மகன் திரைப்படத்திலிருந்து.

காற்றுக்கு எல்லை இல்லையே. ஆகாயம் மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும். இந்த உலகத்திலேயே ரொம்பவே அழகான ஆழமான காதல் எது தெரியுமா? நான் சொல்லவா, ஒருதலை காதல் தான். அவங்க நம்மள பாக்குறாங்களா பாக்கலையா, நேசிக்கிறாங்களா இல்லையான்னு எதை பத்தியும் யோசிக்காம, காரணமே இல்லாம அவங்க மேல பைத்தியக்காரத்தனமா ஒரு நேசம் வருது பாருங்க, அதுதான் அழகான காதல். அட்டகத்தி படத்திலிருந்து இந்த அழகான பாடலை கேட்கலாமா?

நேரம் 10:30. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே பானம். யாரும் கேட்க எது ஒன்றை, எது ஒன்றை நான் கேட்டேன் உன்னை, அதை தந்தால் நன்றி, பிடிவாதமின்றி நீ தந்தால் நன்றி. என் காதலிருந்து தப்பிக்க உனக்கு வழியே இல்லை, என் காதலை நீ புரிஞ்சுக்கிட்டு என்னை நேசி அப்படின்னு தன் காதலை காதலிக்கு காதலால் சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு காதலன். இந்த பாட்டுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காரு. பாடலுக்கு சூப்பராக குரல் கொடுத்துருக்காங்க அர்ஜுன் ஷெண்டி, ஹரிச்சரன் மற்றும் ஜுனிதா காந்தி. என்ன படத்திலிருந்து? காட்சி வெளியீடை படத்திலிருந்து கேளுங்க. இணைந்திருங்களது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே. நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்துருச்சு. உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே உன் உருவம் என் நெஞ்சில பதிஞ்சிருச்சு. இனி எப்பவும் நீ நிழலா என் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருப்ப. ஏஆர் ரகுமான் இசையமைச்ச இந்த பாடலுக்கு ஏஆர் ரகுமானோட சேர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க சக்தி ஸ்ரீ கோபாலன். வரும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து.

பேரன்பு போல ஏதும் இல்ல, நீ போதும் நானும் ஏழை இல்ல. இந்த உலகத்துல எனக்கு பெருசா எதுவும் வேணாம், எதுவுமே வேணாம். எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நீ என் கூட கை கோர்த்து நின்னா இந்த உலகத்திலேயே நான் தான் எல்லாம் படிச்ச அதிர்ஷ்டசாலி. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். பாடலுக்கு ஓவியமா குரல் கொடுத்திருக்காங்க கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார். குக்கு படத்துல இருந்த இந்த ரசனையான பாடலை கேட்கலாமா?

நேரம் 10:45. எஃப்எம் ரெயின்போவில் இது தேன் சிந்து தேவானம். தினம் கொட்டி தீர்க்கவா ஒரு முட்டாள் மேகமா, உன்னை சுத்தி வாழவா உன் கொட்டா காகமா, பறவையை பறந்துவா மனசு முழுக்க காதலை வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு திகிட்ட திகிட்ட காதலிக்கிறவங்களால தான் இப்படியெல்லாம் பாட முடியும். சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்க இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க சித் ஸ்ரீராம், வடசென்னை திரைப்படத்திலிருந்து.

உயிருக்கு உயிரா காதலிச்சு கடைசியா சேரவும் முடியாம வாழவும் முடியாம தவிக்கிற வலி மரணத்தை விட மோசமானது. காலா படத்திற்காக இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். பாடலுக்கு உயிர் கொடுத்து குரல் கொடுத்திருக்காங்க பிரதீப் குமார், தி மற்றும் ஆனந்த்.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. கலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மணத்தக்காளி கீரை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா, வழங்குபவர் கே. ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை தமிழமுது, தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி. கே. செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. காலை 7:25 நலமாய் வாழ, நாய்க்கடி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:00 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி அன்பரசி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட்கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று.

சிறந்த முப்பதற்கு புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:20 ஹாய் ஸ்நேகிதியே, குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பயிற்சியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. மதியம் 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 ஹலோ டாக்டர், ரோபோட்டிக் இறப்பை குடல் அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இறப்பை குடல் மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தியாகராஜன் அவர்கள். 4 கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்டின். 6:20 திரை இசை. 6:30 to 7:30 வரையிலும் மீண்டும் 7:32 to 10:45 வரையிலும் இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் ஹெட்டிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை 2026 போட்டியை இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டி குறித்த நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். இதனிடையே இரவு 7:30 to 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் குறித்து டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 10:45 திரை இசை. நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 முதல் மதியம் 1 வரை மணிக்கொரு முறையும் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.